வணக்கம் நேயர்களே, நேயர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆணி மாதம் 26 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 10 நாள் வெள்ளிக்கிழமை. நாள் ஒரு குரல் அமுதம் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து மங்கள இசை.

0: துன்பப்படும் காலத்தில் ஓடி வந்து உதவுகிறவர்களின் நட்பை நன்றி உள்ளவர்கள் ஏழேழு பிறவிக்கும் நினைவில் வைப்பர். குறள் எண் 107 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கள் விழுமம் துடைத்தவர் நட்பு.
0: துன்பப்படும் காலத்தில் ஓடி வந்து உதவுகிறவர்களின் நட்பை நன்றி உள்ளவர்கள் ஏழேழு பிறவிக்கும் நினைவில் வைப்பர். குறள் எண் 107 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

0: இன்னும் சில மணித்தொழில்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6, 11-2, 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இன்று ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால் உரை வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வணக்கப்புகழ் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள், 7 வணக்கம் வரணி தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள், 7:25 வணக்கம் பரணி தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி நிலவரம், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று, உங்களின் ஆயுதம் எது கேடயம் எது, 10:02 மனம் விரும்புதே, 11:00 மணித்திருநாடு கோவாவின் ஃபோன்டைன் ஹஸ், 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, உங்கள் வீட்டில் அதிகம் சொல்லப்படும் வசனம் எது, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம், 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் காளானின் நன்மைகள், 1:55 நலம்தானா நிகழ்ச்சி

0: மாவட்டத்தில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள் பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT, 4:00 புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும் 2013, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன், 7:25 நம்மை சுற்று, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம், 7:32 அறிவியல் நேரம், பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதலும், 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குபவர் கருவநல்லூர் எஸ் சுப்பிரமணியம் குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல், 10:00 சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களின் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்னும் சில மணி துளிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. India and Australia have adopted a joint new joint declaration on defence and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific. The deals were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Australian counterpart Anthony Albanese during the 3rd Australia-India Annual Leaders Summit in Melbourne yesterday. In a joint press statement after the talks, Prime Minister Modi said the Indo-Pacific is not just a meeting point of two oceans, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia.
2: हमारे मैरिटाइम सिक्योरिटी कोलैबोरेशन रोडमैप से इंडो पैसिफिक में हमारे साझा प्रयासों को नई ताकत मिलेगी. हम शिप बिल्डिंग, शिप रिपेयर और मेंटेनेंस में भी मिलकर आगे बढ़ेंगे. फ्रेंड्स, आज हमने कई क्षेत्रीय एवं अंतर्राष्ट्रीय मुद्दों पर भी विस्तार पूर्वक चर्चा की.
1: Later briefing the media, Foreign Secretary Vikram Misri said both sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net zero goals.
3: The two countries have similar aspirations and a shared approach to ensure a free, open and prosperous Indo-Pacific region. One of the key outcomes today, adoption of the Joint Declaration on Defence and Security Cooperation, as well as an India-Australia Maritime Security Collaboration Roadmap. We also have the administrative arrangement for enabling the supply of uranium from Australia to India.
1: As Prime Minister Modi's highly successful state visit to Australia draws to a close, today's engagements mark the final leg of his Melbourne itinerary before he departs for the next destination on his three-nation tour. Our correspondent covering the Prime Minister's Australia visit reports that Mr. Modi is scheduled to meet the leader of the opposition, Angus Taylor, to discuss bilateral ties and political cooperation. Prime Minister Narendra Modi will arrive in Auckland today on a two-day visit to New Zealand on the third and last leg of his three-nation visit. Mr. Modi will hold talks with his New Zealand counterpart, Christopher Luxon. Both leaders will review the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. The visit to New Zealand will be the first visit by the Indian Prime Minister in 40 years. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. In a reflection of the strong people-to-people ties that exist between India and New Zealand, the Prime Minister will address a large gathering of the Indian diaspora during the visit. Union Home Minister Amit Shah has said that a secure border, a prosperous border region and a vigilant society together can make the country secure. The Home Minister said this while addressing a conference of superintendents of police from border districts in New Zealand. I beg your pardon, in New Delhi. Mr. Shah said the government is creating a robust system to make the country completely infiltration-free. He noted that the Narendra Modi-led government has scientifically increased border infrastructure by 400%. Referring to the Vibrant Villages program, the Home Minister said that under the initiative, efforts are being made to prevent migration, create jobs and ensure 100% implementation of government welfare schemes. The BJP

0: இனித்தானும் நல்லவை கேட்க. மனம் அது செம்மையானால் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
1: நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முக்கியமான தேவை எது தெரியுமா? மன நிம்மதி மட்டும்தான். மனம் என்பது நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி இழந்து தவிக்க நேரிடுகிறது. அதீத மகிழ்ச்சியும் அளவுக்கு மிஞ்சிய கவலைகளும் நம்மை விட்டு தொலைதூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டுமென்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையேதான் வள்ளலார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவு

0: மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

காலை 6:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேயர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொன்றையும் நன்றியோடு அணுகுங்கள். நன்றி உணர்வு மட்டுமே உங்கள் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும்.

தங்கள் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மற்றவர்களிடம் கூறுவதால் எந்த தீர்வும் கிடைக்காது. மாறாக புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கே வாய்ப்புகள் அதிகம். ஆகவே எந்த கவலையானாலும் பிரச்சனைகளானாலும் உங்களுக்குள்ளேயே அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடும் தெளிந்த சிந்தனையோடும் செயல்படும் போது நிச்சயம் ஒரு நாள் நமக்கான கதவுகள் திறக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹேமா ஜான் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. எந்த ஒரு செயலையும் வெற்றி தோல்வி என்ற எதிர்பார்ப்போடு செய்வதை விட முழுமை என்ற நோக்கத்தில் செய்யும் போது நமக்கு எது தேவையோ அதை கற்றுத்தரும். நிகழ்ச்சியின் நிறைவாக சாகுல் ஹமீத் குரலின்

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: வானொலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்தல் மற்றும் வருமான வாய்ப்புகள், அதை பற்றியெல்லாம் நாம் வந்து பார்க்கலாம். பல நேரங்களில் வயலில் வந்து நல்ல மகசூல் கிடைத்தாலும் அறுவடைக்கு பிந்திய தவறான கையாளுதலால் தரம் குறைஞ்சிரும், விலையும் குறைஞ்சிரும். எனவே இந்த பகுதியை விவசாயிகள் வந்து நன்றாக கொஞ்சம் கவனித்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புள்ள விவசாயிகளே, துளசியின் உண்மையான மதிப்பு அதன் பச்சை நிறத்திலும் நறுமணத்திலும் மருத்துவ குணத்திலும் உள்ளது. இவை அனைத்தையும் பாதுகாக்கும் முக்கியமான கட்டம் பார்த்தீங்கன்னா உலர்த்துதல், அதை காய வைக்கிறதாகும். அறுவடை செய்த துளசியை உடனடியாக குவிச்சு வைக்கக்கூடாது. வெப்பம் அதிகரித்து இலைகள்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறிடும், கருமையாக மாறும். அதற்கு பதிலாக சிறு கட்டிகளாக கட்டி அல்லது மெல்லிய அடுக்காக பரப்பி நன்கு காற்றோட்டமான நிழலான இடத்துல வந்து உலர்த்தி வைக்க வேண்டும். நேரடி வெயிலில் உலர்த்தினால் இலைகள் பச்சை நிறம் மங்கும், நறுமணம் குறையும், அத்தியாவசிய எண்ணெய் ஆவியாகும், சந்தை மதிப்பு குறையும். பொதுவாக 4-7 நாளில் சூழலுக்கு ஏற்ப இலைகள் வந்து போதுமான அளவு உலர்ந்து சேமிப்பதற்கு தயாராக சுச்சுவேஷனை உருவாக்க வேண்டும். உலர்ந்த இலைகளில் 10-12% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்ல முக்கியமான விவசாயிகள் கவனிக்க வேண்டியது, துளசியின் விலையை நிர்ணயிப்பது அதனுடைய மகசூல் கிடையாது, அதனுடைய தரம் தான். இப்போ அதனுடைய சேமிக்கும் முறைகளை பார்த்தீங்கன்னா, உலர்ந்த இலைகளை ஈரப்பதம் இல்லாத சுத்தமான அறையில் சேமிக்க வேண்டும். பாலித்தீன் பைகளில் நீண்ட நாட்கள் அடைத்து வைப்பதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக உணவு தர பைகள், இந்த ஃபுட் கிரேடு பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சணல் பை, இந்த ஜூட் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது சுத்தமான இந்த காகித பொதிகள், அதை வந்து பயன்படுத்தலாம். சேமிக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் குறைவாக இருக்கணும், நேரடி சூரிய ஒளி படாதவாறு இருக்கணும், பூச்சிகள் நுழையாதவாறு இருக்க வேண்டும். இதெல்லாமே நீங்கள் வந்து அவசியம் கவனிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த துளசியை வந்து எப்படி நாம் மதிப்பு கூட்டி விற்கலாம்? பச்சை இலையை மட்டும் விற்றீங்கன்னா ஒரு வருமானம் கிடைக்கும், ஆனால் அதே துளசியை மதிப்பு கூட்டி இன்னும் வருமானம் பல மடங்காக அதிகரிக்கலாம். இப்போ துளசியில வந்து என்னென்ன பொருள்ஸாக மதிப்பு கூட்டி விற்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலர் துளசி இலையே சில பேர் வாங்கிட்டு போகிறாங்க. துளசி இலையை பவுடர் பண்ணி துளசி தூளாக விற்கலாம், ஹெர்பல் டீ அப்படின்னு விற்கலாம், துளசி ஆயில விற்கலாம், துளசி சாறை விற்கலாம், இயற்கை தூபம் இந்த சாம்பிராணிலாம் இருக்கு இல்லைங்களா, அதை மாதிரி பண்ணலாம், துளசி சோப்பு விற்கலாம். ஒரு கிலோ உலர் இலைக்கு கிடைக்கும் விலையை விட

0: அதே இலையை தரமான மூலிகையாக நீங்கள் தேநீர் டீயாக மாற்றினீங்கன்னா விலை வந்து கூடும். அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்தல், சாகுபடிக்கு முன் சந்தையை தேடுங்கள் என்ற பழமொழியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். துளசியை யாரெல்லாம் வாங்குவான்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேத மருந்து தயாரிப்பாளர்கள், சித்த மருத்துவ தயாரிப்பாளர்கள், மூலிகை தேநீர் தயாரிப்பு நிறுவனங்கள், வாசனை எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள், இயற்கை அழகு பொருள் தயாரிப்பவர்கள், மூலிகை பொருள் மொத்த விற்பனையாளர்கள், மூலிகை ஏற்றுமதியாளர்கள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், எஃபிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இதை வாங்குறாங்க. அதே மாதிரி பல கூட்டுறவு அமைப்புகள்லாம் இன்னைக்கு அதை போட்டி போட்டு வாங்க இருக்காங்க. அதனால நீங்க சாகுபடி செய்யும் முன்னு யார்கிட்ட விற்க போறோம் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் இருக்குது. உலகம் முழுவதும் இயற்கை மருத்துவம் மற்றும் மூலிகைப் பொருட்களின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய தரமான துளசி இலை, தூள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முக்கியமாக அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி இருக்குது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா தரமான உற்பத்தி, கெமிக்கல் இருக்கக்கூடாது, சுத்தமான பதப்படுத்தி இருக்கணும், தேவையான தரச்சான்றிதழ்கள் முக்கியமாக வந்து இருக்க வேண்டும். நீங்கள் இந்த துளசி சாகுபடியில் தரமான விதைகளை மட்டும் வாங்குங்கள், மண் பரிசோதனை செய்து சாகுபடியை தொடங்குங்கள், நல்ல வடிகால் வசதியுள்ள நிலத்தை தேர்வு செய்யுங்கள், நாற்று நடவு முறைக்கு முன்னுரிமை கொடுங்கள், பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை பின்பற்றுங்கள், அதாவது ஒன்னேகால் அடி, தொழு உரத்தை ரொம்ப போடுங்க, மண்புழு உரத்தை பயன்படுத்துங்கள், உயிர் உரங்களுக்கு முன்னுரிமை அளியுங்கள், சொட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்துங்கள், வயலில் நீர் தேங்க விடாதீர்கள், களைகளை ஆரம்பத்திலே அகற்றுங்கள், வாரம் ஒருமுறையாவது வயலை சுற்றி பாருங்கள், பூச்சி மற்றும் நோய்களை ஆரம்பத்திலே கண்டறித்து அழியுங்கள், சரியான நேரத்தில் அறுவடை செய்யுங்கள், மதிப்பு கூட்டலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், விவசாயிகள் ஒரு குழுவாக சேர்ந்து அதை சந்தைப்படுத்துங்கள், சாகுபடிக்கு முன்பே வாங்குபவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள், புதிய தொழில்நுட்பங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு செயல்படுத்துங்கள். நமது முன்னோர்கள் சொல்வார்கள், மருந்தாகும் செடி மக்களுக்கு நலம் தரும், அதையே பயிரிடும் விவசாயி நாட்டின் வளம் தரும். இன்றைய உலகம் இயற்கையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தின் மையத்தில் நமது விவசாயிகள் இருக்க வேண்டும். துளசியை வளர்ப்போம், தரமான உற்பத்தி செய்வோம், மதிப்பு கூட்டுவோம், உலக சந்தையை நோக்கி பயணிப்போம்.
1: இதுவரை துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 81 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 74 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா, நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36

0: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டுவசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள்

0: உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220ஆம் ஆண்டின் நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998ஆம் ஆண்டு தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10ஆம் நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா, பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா, ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான

0: வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
2: நீங்க இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா அங்க வந்து சாப்பிட்டுட்டு இந்த இலையெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த இடத்துல நாய் ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி சாப்பாட்டுக்காக விலங்குகள் சண்டை போடுறது இயற்கை தான். ஸோ அதை நீங்க பார்த்துருப்பீங்க. கண்ணுக்கு தெரியாத உயிரிகள் இருக்கு, அதை நுண்ணுயிர்கள் சொல்றோம். அவங்களும் இந்த மாதிரி சண்டை போடுவாங்க, சாப்பாட்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கோங்க. ஒரு கட்டிப்பட்ட தண்ணி அந்த சாக்கடை மாதிரி இருக்குன்னு வைங்களேன், பக்கத்தில் போனால் ஸ்மெல் வரும்ல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அதில் வளரும். ஏன் வளருதுன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியேற்றுறோம்ல அந்த தண்ணியில் உணவுப் பொருட்கள் கலந்து அது ஒரு இடத்துல கெட்டி கிடக்கும்போது அதில் வந்து நுண்ணுயிரிகள் நிறைய வளருது. ஸோ இந்த நுண்ணுயிரிகள் வளர வளர என்ன பண்ணுவோம்னா அந்த தண்ணிக்கு ஒரு மாதிரி கருப்பு நிறத்தில் மாறிடும், ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது ஏன் ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன், இந்த சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் நிறைய அது ரிலீஸ் பண்ணும். அது எல்லாமே பேட் ஸ்மெல் காம்பவுண்ட்ஸ். பார்க்கலாம், லேபில் யாராவது சல்ஃபர் காம்பவுண்ட்ஸாக ஒர்க் பண்ணாங்கன்னு வைங்க, அந்த லேப் பக்கத்தில் போனால் குடல் பிடுங்கி எடுக்கும், அப்படி ஸ்மெல் இருக்கும். சாக்கடை பக்கத்தில் போனீங்கன்னா மோசமாக அது ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் இந்த பாக்டீரியா, அப்புறம் அதுங்க வெளியேற்றுற காம்பவுண்ட்ஸ். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த சாக்கடையில் 40 மேலே ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அது புண்ணு ஏதாவது வந்துச்சுன்னா வெட்டுக்காயம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வேகமாக குணப்படுத்துறதுக்கு நம்ம டாக்டரை போவோம். டாக்டர் பென்சிலின், ஆம்பசிலின், டெட்ராசைக்ளின் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதுபடி சாப்பிட்டோம்னா அந்த புண்ணு ஆறிடும். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸும் அப்படி கிடையாது, பெரும்பாலான ஆன்டிபயோட்டிக்ஸ் நுண்ணுயிர்கள் உற்பத்தி பண்ணுற கெமிக்கல்ஸ். அது அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுவோம்னா பிற பாக்டீரியாவை அழிக்கும். பாக்டீரியா எதுக்கு அது பயன்படுத்துது? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம புண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகளை கொண்டு நம்ம புண்ணு ஆத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த பாக்டீரியா சைட்லேருந்து கொஞ்சம் யோசிப்போமே, ஒரு இடத்துல கொஞ்சம் சாப்பாடு இருக்குன்னு வைங்க, ஒரு பாக்டீரியா அந்த இடத்துல போய் சேருதுன்னு வைங்களேன், அது எப்படி சேரும்? காற்றடிச்சா காற்றுல இருக்கிற தூசு மூலம் அந்த சாப்பாட்டு மேலே வந்து விழலாம், அல்லது மண்ணில் இருக்கிற பாக்டீரியா அதில் சேர்ந்து அப்படி வளர ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பல வழியில் அந்த பாக்டீரியா அந்த உணவுப் பொருளில் வந்து சேரும். இப்போ சேர்ந்த உடனே அது என்ன பண்ணுவோம்னா சாப்பாடு நிறைய கிடச்சிச்சு நம்ம வேகமாக வளருவோம் அப்படின்னு சொல்லி வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும் போது மற்ற நுண்ணுயிர்கள் வந்துருமோன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவோம்னா இந்த ஆன்டிபயோட்டிக்கை உற்பத்தி பண்ணும். அது உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமே இதுதான், லோக்கலில் இருக்கிற அந்த சாப்பாடை அது மட்டும் சாப்பிடணும்னு நினைக்குது, அதனால அது ஆன்டிபயோட்டிக்ஸை உற்பத்தி பண்ணுது. அப்போ என்ன பண்ணும், சாப்பிட்ற சாப்பாட்டில் இது சுரந்து விட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஏரியாவில் வேற ஏதாவது பாக்டீரியா உள்ளே வர முடியாது. ஆக அந்த டாகு சாப்பாட்டுக்காக சண்டை போடுற மாதிரி எங்கள் பாக்டீரியா ஒன்று கொண்டு சண்டை போடுது, அது வந்து கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ணி அந்த கெமிக்கல் வார் பண்ணுது. என்ன ஆகுது, அந்த நுண்ணுயிரிகளுக்குள்ள பாக்டீரியான்னு மட்டும் சொல்ல முடியாது, ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த நுண்ணுயிரிக்குள்ளே இந்த மாதிரி சண்டைகள் நடக்கிறதுனால ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸை அந்த சாக்கடையில் உற்பத்தி பண்ணுது. அப்போ அந்த சாக்கடை ஃபுல்லாக வெரைட்டியாக நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஆன்டிபயோட்டிக்

0: ஜெனட்டிக்ஸ் இருக்குது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ரொம்பவும் அபாயமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாக்கடையை வந்து வளைஞ்சு வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் சவர் கட்டிப்போம், மத்தியில் பெரும்பாலும் மண் தான் இருக்கும். ஸோ இதில் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த சாக்கடை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இது மண்ணுக்குள்ளே அப்படி கீழே இறங்கும், பாக்டீரியாவும் சேர்ந்து தான் இறங்கும். மண் ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது. பாக்டீரியா விட பல ஆயிரம் மடங்கு ரொம்ப சின்னது இந்த ஆன்டிபயோட்டிக். ஸோ நிலத்தடி நீரில் போய் இந்த ஆன்டிபயோட்டிக் சேர்ந்துருக்கு. அப்போ சாக்கடை நிறையா குமிஞ்சிருக்கிற அந்த இடத்துல இருக்கிற நிலத்தடி நீரில் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை இருக்கிற அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நிறைய பாதிப்பு இருக்குது. ஸோ சாக்கடையை எப்படி அதை சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:01 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வோரே இன்றைய காலகட்டத்திலே மரங்கள் நட வேண்டும், அவற்றை பராமரிக்க வேண்டும், 5 முதல் 10 ஆண்டுகளில் அது நல்ல தரமாக வந்தவுடன் வெட்டி விற்பனை செய்து நல்ல லாபம் பார்க்க வேண்டும் என விவசாய பெருமக்கள் விரும்புவதால் அந்த விவசாய பெருமக்களுக்கு தேவையான நர்சரி, அதாவது சின்னஞ்சிறு செடிகளை வளர்த்து பிளாஸ்டிக் கவர்களிலே நல்ல தரமான மண் உரம் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்த்து அதை விற்பனை செய்கின்ற தொழில். அதோடு அதற்கு இணையாக மண்புழு உரம், இயற்கை உரம், விதைகள் போன்ற பல்வேறு பொருட்களை விவசாய பெருமக்களுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும், மிகப்பெரிய பட்டியல். அந்த பொருட்களை எல்லாம் பஞ்சகாவியா முதல் யூரியா வரை யார் என்ன கேட்கிறார்களோ அதை விற்பனை செய்யக்கூடிய தொழில்தான் நர்சரி கார்டன் துறை. உங்களுக்கு மெயின் சாலையிலே பெரிய 5 முதல் 50 சென்ட் இடம் இருக்கலாம், போதும். காரணம், மீதி நீங்கள் உற்பத்தி செய்கிற செடிகள் தவிர மீதி அனைத்தையும் தென்னிந்தியா முழுவதும் நீங்கள் ஃபோன் செய்தால் வரவழைத்து கொள்ளலாம். எந்த ஒரு சவுக்காக இருக்கலாம், அது எலுமிச்சை செடியாக இருக்கலாம், இப்படி எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு ஹோல்சேலாக தயாரிப்பதற்கு கும்பகோணம், தஞ்சாவூர், கடலூர் இப்படி பல பேர் ஊர்களில் அதை 1000 ஏக்கர் 500 ஏக்கரில் பயிரிட்டு தமிழகம் முழுவதும் சப்ளை செய்யக்கூடிய நர்சரி கார்டன்கள் இருக்கின்றன. மத்திய மாநில அரசுகளின் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய கார்டன்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் இருக்கிறது, ஈசா மையம் இருக்கிறது, அவர்களெல்லாம் மக்களுக்காக இதுபோன்ற நர்சரிகளுக்காக குறைந்த விலையிலே உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். நீங்கள் அதை வாங்கி சிறிது காலம் நன்கு பராமரித்து மெயின் சாலையிலே வைத்து, அல்லது நீங்கள் அந்த பகுதியில் உங்களுக்கு வேண்டியவர்களை மெயின் சாலையில் இருந்தார்கள் என்றால் அவர்களோடு பேசி அந்த நீங்கள் இங்கே உற்பத்தி செய்து அங்கே கொண்டு போய் வைப்பது, அவர்கள் விற்றபின் அவர்களுக்கு ஒரு லாபம் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்வது, இப்படி பல்வேறு வகைகளிலே இந்த நர்சரி கார்டனை லாபகரமாக நடத்தலாம். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இன்னென்ன செடிகள் இங்கே குறைந்த விலையில் கிடைக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரிந்த

0: நன்றாக ஆகிவிட்டது. இப்போது தக்காளி, கத்திரி போன்ற காய்கறி நாற்றுகளை கூட புளித்தட்டு முறையில் ஆயிரக்கணக்கில் உருவாக்கி விவசாயிகளுக்கு மிக தரமாக சப்ளை செய்கிறார்கள். ஒரு ஏரியாவிலே தென்னங்கன்றுகள், மதுரை அருகே சோழவந்தான், கோயம்புத்தூர், ஆழியார், இப்படி தமிழகம் வந்து நூற்றுக்கணக்கான இடங்களிலே மத்திய மாநில அரசுகள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள் போன்றவை இந்த தென்னை நாற்றுகளை தரமாக பல வெரைட்டியில் ஏற்பாடு செய்து விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் இடத்திலும் 100, 200, 300 போட்டு வளர்த்து கொண்டே இருக்கலாம். தேவையானவற்றை வாங்கி அவ்வப்போது விற்று கொண்டே இருக்கலாம். இப்படி ஒட்டுமாக என்று வேணுமா, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி அங்கு போய் வாங்கி வரலாம். பல்வேறு வகையான ரோஜா பூக்கள் செடிகள், இவை ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூரை சுற்றிய இடங்களிலே, தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே இந்த மலர் செடிகள் அழகழகாக குறைந்த விலையிலே உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார்கள். அவற்றை நீங்கள் வாங்கி வைத்தும் விற்பனை செய்யலாம். நீங்கள் விதை வாங்கி கவரிலே போட்டு தரமாக வளர்த்தும் விற்பனை செய்யலாம். இப்படி அருமையான ஒரு விற்பனை துறை, லாபகரமான ஒரு தொழில் நர்சரி கார்டன். அரசாங்கத்திற்கு மொத்தமாக டெண்டர் போட்டு சப்ளை செய்யலாம். பெரிய சங்கங்கள், கூட்டுறவு முறையில் இயங்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு நிறைய தேவைப்படும். மொத்தமாக அனைத்து வீடுகளிலும் நடுவதற்கு, அவருடைய தொழிற்சாலைகளிலே ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு, பரவுகாரிகளுடைய திருமண வீட்டிலே வந்தவர்கள் எல்லோருக்கும் அழகிய ஒரு மரத்தை கன்றை கொடுத்து அனுப்புவார்கள். தென்னங்கன்றுகளை இருந்து ரோஸ் வரை அப்படிப்பட்டவர்கள் வாங்குவதற்கு உங்களிடம் வருவார்கள். நல்ல விளம்பரம் செய்தால் உங்கள் மாவட்டம் மட்டுமல்ல, இங்கிருந்து விற்பனை வாய்ப்பு பெரிய உலகளவில் உள்ளது. பஞ்சாப், ஹரியானாவிற்கு கூட இங்கிருந்து சப்ளை செய்கிறார்கள். ஒரு சிறப்பான ஒட்டு மாங்கன்றுகள், பல வகை பல மரங்கள் வட மாநிலங்களிலிருந்து இங்கே வருகின்றன. இப்படி எங்கெங்கு குறைந்த விலையில் கிடைக்குதோ ஆங்காங்கே மாறுதல் செய்து கொண்டு நல்ல விலையில் விற்பனை செய்கிறார்கள். இதை எப்படி லாபகரமாக நடத்தலாம் என்பது பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 1 நாள் 2 நாள் பயிற்சி கொடுக்கிறது. பல்வேறு தனியார் என்ஜிஓக்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். ஏராளமான என்ஜிஓக்கள் உங்களிடமிருந்து வாங்கி விற்று உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். செடிகள் மட்டுமல்ல, அதை வளர்ப்பதற்கு என்னென்னவெல்லாம் தேவை, திரவ உரத்தில் இருந்து மூலிகை பூச்சி வரட்டி வரை தேவைப்படும் அந்த தண்ணீர் ஊற்றுவதற்கு உரிய அந்த பாத்திரம், இப்படி சின்ன கொத்து, இதையெல்லாம் கூட நீங்கள் வைத்து ஒரு காரிலோ வண்டியிலோ வந்து வாங்க வருகிறார்கள் என்றால், தங்கள் வீட்டிலோ தங்களுடைய நிலத்திலோ தேவைப்படக்கூடியவர்களுக்கு என்ன உரம் தேவை, என்ன பூச்சி வரட்டி தேவை, என்ன மண்புழு உரம் எத்தனை கிலோ போட்டால் அந்த மரம் நன்றாக வளரும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு வருகின்றவர்களுக்கு அவற்றையும் விற்பனை செய்யலாம். இதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார்கள். ஆங்காங்க விவசாய கூட்டுறவு சங்கங்கள், உலக உற்பத்தியாளர் மன்றங்கள் தங்களுக்கு தேவையான கன்றுகளை உங்களிடம் வாங்கி உங்களை ஊக்குவிப்பார்கள். நன்கு பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் ஃபேஸ்புக் போன்ற தற்போதைய நவீன முறைகளிலும் நீங்கள் விளம்பரம் செய்து பலருக்கு நீங்கள் என்னென்ன செடிகள் வைத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு குறைந்த விலையிலே கொடுக்கிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் அவ்வப்போது விளம்பரம் செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இது மிக லாபகரமான தொழிலாக, விவசாய பெருமக்களே, அது சார்ந்த தொழில்கள் செய்வோரே, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களே, பெண்களே, உங்களுக்கு குறைந்த முதலீட்டிலே செய்யக்கூடிய அருமையான தொழில் இது ஆகும். இதனை பயன்படுத்தி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்துத் துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் 2 நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம்

0: பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர பூஜ்யம் என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஷ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி

0: ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பொருளின் நிகழ்ச்சிக்காக.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தமிழே அமுதே நேரல் உரை வழங்குறாங்க சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: தமிழே அமுதே, தமிழ் மூதாட்டி, தமிழ் கிழவி என்றெல்லாம் பாராட்டப்படுவர் அவ்வை பெருமாட்டி. செந்தமிழ் மகள் என்றே பாவலன் பாரதி போற்று மகிழ்வார். அவர் பெண்பால் புலவர். அம்மை என்னும் சொல்லின் திருவாகியே அவ்வை என்ற சொல்லுடன் சிறப்பு உணர்த்தும் மிகுதியாகி ஆ சேர்ந்து அவ்வையார் என்னும் சொல் பெண்களில் உயர்ந்தவரை குறிப்பதாக அமையும். அவ்வா என்று தெலுங்கிலே சொல்லுகிற போது அது பாட்டியை குறிக்கும் என்பதை நாம் அறிவோம். தமிழகத்தில் தனிச்சிறப்புடன் விளங்கிய பண்பாற் புலவர்களில் ஔவையாருக்கு தனித்த இடம் உண்டு. ஏழு ஔவையார்கள் இருந்ததாக கூட ஆராய்ச்சியாளர்கள் கருதுவார்கள். அதிலே கிபி 12 நூற்றாண்டிலே கம்பர், ஒட்டக்கூத்தர் ஆகியோருடன் வாழ்ந்தவர் இடைக்காலத்து ஔவையார் என்று புகழப்படுகிறார். அவர்கள் பாடிய அந்த பாடல் இருக்கிறதே ஆத்திச்சூடி, மிக சிறிய சீர்களே மனதில் பதியும்படியாக அவர் கூறியுள்ள அந்த அறங்கள் இருக்கிறதே, அவையெல்லாம் இன்று சிறுவர் சிறுவிகளுக்கு தெரிந்து படித்து வாழும் முறையை கற்பித்து கொடுக்கும் அற்புதமான வரிகளை கொண்டவை. அது அவர் எழுதிய பாடல்களிலே ஒன்றுதான் வான்குருவியின் கூடு, வல்லறக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதார், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமையை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுது என்று ஒரு அறிவுரையை சொல்லுகின்ற போது அது உண்மை என்பது தெரிகிறது. சிலர் சொல்வார்கள், இது என்னால்தான் செய்ய முடியும், நான் தான் செய்தேன் என்று யான் எனது என்ற செருக்கோடு பேசுபவர்களை பார்க்கிறோம். அப்படி பேசுவதை பார்த்து எல்லாம் சரிதான், ஆனால் ஒவ்வொருவராலும் ஒவ்வொன்றை சிறப்பாக செய்ய முடியும். வான்குருவி என்று சொல்லுகிறார். வான்குருவி என்று சொன்னால் தூக்கணாம் குருவி, தூக்கணாம் குருவி கூடு தூங்க கண்டான் மரத்திலே என்று பாடியிருப்பார்கள். இந்த வான்குருவியின் கூடு இருக்கிறதே, அந்த தூக்கணாங்குருவியின் கூடை யாராலும் செய்ய முடியுமா? வல்லறக்கு என்று இந்த வலிமையாகிய பொன்மெழுகு இருக்கிறதே, அதில் அமைகின்ற அந்த கூட்டை யாராலும் செய்ய முடியுமா? அது மட்டுமல்ல, தொல்கரையான் என்று சொல்லுகிறார். பழமையுடைய கரையான் சிதல், அந்த கரையானுடைய புற்றை யாராலும் அமைக்க முடியுமா? சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி பின்னுகின்ற வலையை பார்த்து கொண்டே இருக்கலாம், அந்த வலையை

நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில்

நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு தொடரலாம்.

0: லிபரல், LIBERAL. லிபரல் என்றால் தாராள மனப்பான்மை, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி லிபரல், தே ஆல்வேஸ் லிசன் டு அவர் ஐடியாஸ். சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு பேசுவோம், அந்த மாதிரி எங்க அம்மா இந்த பெற்றோர் வந்து ரொம்ப தாராள மனப்பான்மையா இருக்கிறதுக்கு தான் இந்த லிபரல்ங்கிற வார்த்தை இந்த வரி என்ன சொல்லியிருக்கிறேன். அடுத்தாப்புல கிராட்டிடியூடு, கிராட்டிடியூடு நன்றி அறிதல் எல்லாருக்கும் தேவைங்க. கிராட்டிடியூடு, we should express our gratitude those who help us. அதாவது நமக்கு உதவி செய்தவங்களுக்கு நம்ம கட்டாயம் நன்றி அறிதலோட இருக்கணும். நம்முடைய எக்ஸ்பிரஸ்னா வெளிப்படுத்துதல் அர்த்தம், நம்முடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்தணும்னு அர்த்தம். அடுத்தபடியாக சின்சியர், சின்சியர்னா போலித்தனம் இல்லாத உண்மையான. இந்த கடிதம் எழுதுவோம் பார்த்தீங்களா, கடைசியில சின்சியர்லி யுவர்ஸ் அல்லது யுவர்ஸ் சின்சியர்லின்னு போடுவோம். அதை நம்ம மேல சொன்ன கருத்து எல்லாம் எல்லாம் உண்மையா இருக்குங்கிறதுக்கு தான் உண்மை இல்லை போலித்தனம் இல்லாதுன்னு அர்த்தம். ஸோ சின்சியர்லி, SINCERE, அதான் அதுடைய ஸ்பெல்லிங், உண்மை இல்லை. பிளீஸ் அக்செப்ட் மை சின்சியர் தேங்க்ஸ், பிளீஸ் அக்செப்ட், அதாவது என்னுடைய உண்மையான நன்றியை நீங்க ஏற்றுக்கிடுங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த வரியை உருவாக்கியிருக்கேன். அடுத்தாப்புல பாருங்க, ஒரு நாலு வரி உருவாக்கியிருக்கேன். நாலு, நம்ம உலகத்துல நம்ம எல்லாருமே பேசுறோம் எழுதுறோம், நாலு வகையான வாக்கியத்துலதான் பேசுறோம், நாலு வகையான வாக்கியத்துல தான் எழுதுறோம். இதை பயன்படுத்தி நாலு மரங்களுக்கும் என்ன ஆங்கிலத்துல சொல்லலாங்கிறதையும் நான் உருவாக்கியிருக்கேன். அதாவது செய்தி வாக்கியம், கேள்வி வாக்கியம், கட்டளை வாக்கியம், உணர்ச்சி ஆச்சரிய வாக்கியத்துல தான் நம்ம உலகத்துல யார பேசினாலும் பாருங்க, இந்த வாக்கியத்துல பேசுறேன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். செய்தி வாக்கியத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல பேசுறாங்களா அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கலாம். அதைத்தான் நான் சுருக்கமா கொஞ்சம் விரிவா வேகமாகவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, செய்தி வாக்கியத்துக்கு ஆங்கிலத்துல டெக்ளரேட்டிவ் அல்லது அசர்டிவ், சாதாரணமா சொல்லணும் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். There is a big crowd under the banyan tree. இது ஒரு செய்தி. There is a big crowd under the banyan tree. ஆலமரத்துக்கு அடியில ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இது ஒரு செய்தி. இதுதான் செய்தி வாக்கியம். banyan, BANYAN, banyan, banyan tree-னா ஆலமரம். அடுத்தாப்புல நமக்கு கேள்வி வாக்கியம். கேள்வி வந்து க்வெஸ்சன்னு சொல்லலாம், இன்டராகேட்டிவ்னு சொல்லலாம். அது எப்படி, வேர் ஆர் யூ கோயிங் நவ், நீ எப்பொழுது எங்கே, நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய், இப்பொழுது நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய், இது அப்படி வந்து டபுள்யூ க்வெஸ்சன் அப்படி விதவிதமா வரும். இன்னொன்னு ஒரு அதுலேயே ஒரு க்வெஸ்சன், இஸ் தேர் எனிபடி ஸ்டாண்டிங் நியர் த நேம் ட்ரீ, இஸ் தேர் எனிபடி ஸ்டாண்டிங் நியர் த நேம் ட்ரீ, வேப்ப மரத்துக்கு அடியில யார் அருகில யார் நின்றுகிட்டு இருக்காங்களா, இது வெர்பல் க்வெஸ்சன். இது வேப்ப மரத்துக்கு NEEM, நேம் ட்ரீ. அடுத்தபடியாக கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம், பிளீஸ். அதாவது வேண்டி கேட்பாங்க, சிலர் அதிகாரமா சொல்லுவாங்க, பிளீஸ் அக்செப்ட் மை கிராட்டிடியூட் என்று சொன்னால், சின்சியர் தேங்க்ஸ் சொன்ன பாத்தீங்களா, பிளீஸ் அக்செப்ட் மை, அதை கூட நம்ம அக்செப்ட்னா ஏத்துக்கிடுங்க, தயவு செய்து ஏத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல சில அறிவுரை சொல்ற மாதிரி இன்னொன்னு சொல்றேன், டோன்ட் கட் எனி ட்ரீஸ் லைக் மேங்கோ ட்ரீஸ், எந்த மரத்தையும் வெட்டாதீங்க அப்படின்னு நம்ம ஒரு அறிவுரை சொல்லலாம். இன்னொன்னு ஆச்சரிய வாக்கியத்திலேயே நம்ம பேசுவோம், ஆச்சரிய வாட் எ பிக் பீப்பிள் ட்ரீ, வாட் எ பிக் பீப்பிள் ட்ரீ, ஏப்பா என்ன பெரிய அரச மரமா இருக்கு, பீப்பிள் PEE, அதாவது பி அப்புறம் டபுள் ரெண்டு இ அப்புறம் PAL, பீப்பிள் ட்ரீனா அரச மரம். கடைசியாக ரெண்டு ப்ராவருக்கு சொல்லலாம்னு இருக்கேன், நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், நெருப்பு இல்லாமல் புகையாது, நெருப்பு இல்லாமல் புகையாது, நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். இன்னொரு ப்ராவர் என்னன்னா, த டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ், த டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ், தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி, தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி. நெல்லை பண்பலி நேயர்கள், மன மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம், வழங்கியவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருது. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள்

0: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹட்சன் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பகுதியா ஆங்கிலம் அறிவோம். வழங்குறாங்க சிவகலை கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் லிசனர்ஸ். ஐ எம் வெரி கிளாட் டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஃபார் தி ப்ரோக்ராம் லெட்ஸ் நோ இங்கிலீஷ். சரி, ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று நாம் முதலாவது ஓரிரு வார்த்தைகள் பார்க்கலாம், வொகாபுலரி வேர்ட்ஸ். முதல் வார்த்தை லிபரல், அது தாராள மனப்பான்மை உள்ள

பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, அதுக்கப்புறமா கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்பட்டு வருது. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலமா இந்த பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, அதாவது அறிவாற்றல் பிரச்சனைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சனைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுது. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வராங்க. இது பற்றி மேலும் விவரமான தகவல்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. இலவச உதவி எண் 1800-4250111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் 9498-3453-50.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
2: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்திர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 crore சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 lakh ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஔர் பாத்திர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்டு பன்வாயே. அதிக ஜானகாரி கே லியே 1-4555 பர் கால் கரே.

7:50 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளுடைய விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 60 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 35 ரூபாய்க்கும், புடலங்காய் 18 ரூபாய்க்கும், சுரக்காய் 15 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 12 ரூபாய்க்கும், தடியங்காய் 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 90 ரூபாய்க்கும், பாகக்காய் 65 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 42 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 65 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 50 ரூபாய்க்கும், காரமணி 42 ரூபாய்க்கும், கோவக்காய் 80 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 15 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. புதினா 80 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், சௌச்சோ 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 36 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 50 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 180 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 270 ரூபாய்க்கும், சேம்பு 50 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 45 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும், எலுமிச்சை 30 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 50 ரூபாய்க்கும், கிர்னிப்பழம் 50 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பாடல் வந்துட்டே இருக்கு, பேசிட்டு தொடரலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அரசின் திட்டங்கள் பயன்பெற வேண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் நாள் கூட்டம் இன்னைக்கு நடைபெற இருக்கு. சேரன் மகாதேவி வருவாய் கூட்டத்தைச் சார்ந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறும் வகையில் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு சாராட்சியர் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடக்க இருக்கு. இது சம்பந்தமான விவரங்களுக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கூட நினைச்சிங்கன்னா இந்த பகுதியில் உள்ளவங்க இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சி நிறைவு சத்யா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் இடேறும் என்னாலும் நன்னாளே இந்நாளும் அவ்வாறாய் அமையட்டும். வணக்கம் நேர்களே, நேரம் காலை 8:03 ஆகிறது. எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது நாம கேட்க இருக்கிறோம். வழக்கு என்று வந்தால் இன்றைய நிகழ்ச்சியில் பயிரிடும் குத்தகைதாரர் பற்றிய சட்ட சங்கதிகளின் தொடர்ச்சி கேட்கலாம். வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த பயிரிடும் சம்சாரிகள் அவர்களை பாதுகாக்கும் சட்டம் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்டிவேட்டிங் டெனண்ட்னு சொல்லக்கூடியது. இதில் அந்த பயிரிடும் விவசாயிகளுக்கு, அந்த குத்தகைதாரருக்கு இருக்கக்கூடிய கடமைகள், பொறுப்புகள், உரிமைகள், இதை பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அதுக்கு பின்னாடி நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு குத்தகைதாரர், அதாவது ஒரு நிலத்தின் உரிமையாளரிடமிருந்து ஒரு நிலத்தை பெற்று அதில் குத்தகைக்கு அந்த பயிர் செய்து வருபவர், அப்படி பயிரிடப்பட வேண்டிய நிலத்தில் குத்தகைதாரர் பயிரிட தவறினால் இந்த சட்டத்தின் பாதுகாப்பு குத்தகைதாரருக்கு கிடைக்காது. இரு போகம் விளைவிக்க வேண்டிய வயலில் ஒரு போகம் மட்டும் பயிரிட்டு விட்டு ஒரு போகம் பயிரிடப்படாமல் இருப்பது கூட நிலத்தின் மதிப்பை பாதிக்கும் என்பதால் குத்தகைதாரரை வெளியேற்றலாம் அப்படி என்று ரத்தினம் எதிர் குப்புசாமி என்கிற வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதனால் குத்தகைக்கு எடுத்துட்டு அதில் 2 போகம் விளைவிக்க வேண்டிய ஒரு வயலில் கண்டிப்பாக 2 போகம் விளைவிக்க வேண்டும்.

0: ஒரு போகம் மட்டும் விளைவித்து விட்டு ஒரு போகம் விளைவிக்காமல் இருந்தால் அந்த குத்தகைதாரரை அந்த உரிமையாளர் வெளியேற்றலாம். அதே மாதிரி செலுத்தப்பட வேண்டிய குத்தகையை முழுமையாக ஒரே நேரத்தில் அல்லாமல் தவணை முறையிலும் செலுத்தலாம். அந்த ஒரே நேரத்தில் தான் செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. சில குத்தகை வந்து பணமாக இருந்தால் கூட அந்த பணத்தை பல தவணைகளில் செலுத்தலாம். அது சட்டத்தின் பாதுகாப்பு குத்தகைதாரருக்கு கிடைக்கும். அதே மாதிரி நில உரிமையாளர் கொண்டிருக்க வேண்டிய, அதாவது நீர்ப்பாசன வசதி கொண்ட விவசாயத்தின் நிலத்தின் உச்சவரம்பு 6.5 ஏக்கர் நிலமாகும். 6 ஏக்கர் நிலத்திற்கு அதிகமாக வைத்திருக்கும் விவசாய நிலத்தை நிலமற்ற விவசாயிகளுக்கு பயிரிடும் குத்தகைக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. ஆகவே நீர்ப்பாசன வசதி கொண்ட 6.5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய நிலங்களை இந்த மாதிரி குத்தகைக்கு, ஏழை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கலாம் என்று கூறுகிறது. அதே மாதிரி எந்த ஒரு குத்தகைதாரரையும் அவர்களது நிலத்தில் இருந்தோ அல்லது நிலத்தின் எந்த ஒரு பகுதியில் இருந்தோ நில உரிமையாளராலோ அல்லது நில உரிமையாளர் பெற்ற நீதிமன்ற தீர்ப்பாணை அல்லது நீதிமன்ற உத்தரவின் பேரில் நிறைவேற்ற மூலமாகவோ அல்லது வேறு வகையில் வெளியேற்றப்பட முடியாது அப்படின்னு இந்த தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1 சொல்கிறது. எந்த ஒரு குத்தகைதாரரையும் அவர்களது நிலத்தில் இருந்தோ அல்லது நிலத்தின் எந்த ஒரு பகுதியில் இருந்தோ நில உரிமையாளராலோ அல்லது நில உரிமையாளர் பெற்ற நீதிமன்ற தீர்ப்பாணை அல்லது நீதிமன்ற உத்தரவின் பேரில் நிறைவேற்ற மூலமாகவோ அல்லது வேறு வகையிலோ வெளியேற்ற முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரியே பயிரிடும் குத்தகைதாரர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுகளில் யாரேனும் ஒருவர் குத்தகை நிலத்தில் தனது உடல் உழைப்பை தந்தாலே போதுமானது. அவ்வாறு உடல் உழைப்பை செலுத்துவதன் பேரில் இந்த சட்டத்தின் பாதுகாப்பை இறந்து போன குத்தகைதாரரின் வாரிசுகள் பெற முடியும். பயிரிடும் குத்தகைதாரரை நிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டுமானால் பயிரிடும் குத்தகைதாரரை வெளியேற்ற உரிமை கொண்ட நபர் அந்த பகுதியின் வருவாய் கோட்டாட்சியரை அணுகி மனு செய்ய வேண்டும். ஏற்கனவே கூறியது போல் குத்தகைதாரரை வெளியேற்ற நியாயமான காரணங்களின்றி கோட்டாட்சியர் வெளியேற்ற உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்று தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1955 செக்ஷன் 4 சப்கிளாஸ் 1 சொல்கிறது. மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவைகள் உடைமையாக கொண்டிருக்கும் அல்லது குத்தகைக்கு எடுத்திருக்கும் நிலங்களுக்கு இந்த சட்டத்தின் செயல்பாட்டிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. இதை புரிஞ்சுக்கிட வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவைகள் உடைமையாக கொண்டிருக்க, அதாவது அவங்களுடைய சொத்துக்களை நாம் குத்தகைக்கு எடுத்திருந்தால் இந்த சட்டம் அந்த இவங்களுக்கு பொருந்தாது. இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த சட்டம் இயற்றப்பட்டு பயிரிடும் விவசாயிகளின் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் சில செல்வந்தர்கள், நிலப்பிரப்புகள் தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி குத்தகை பாக்கி என்ற ஒரே காரணத்தை சொல்லி பயிரிடும் குத்தகைதாரரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆதிகாலங்களில் பெரிய நிலச்சுவாந்தார்கள் தங்களது நிலங்களை விவசாயத்திற்காக குத்தகைக்கு விட்டபோது அந்த நிலங்களுக்கு சந்தை மதிப்பு மிகவும் குறைவாகவே இருந்தது. தற்போது நகரங்களின் அத்தியாவசிய விரிவாக்கத்தின் காரணமாகவும் புதிய புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்டதாலும் நீர்நிலைகள், நீராதாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டு மனைகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் பெருகி வருவதாலும் மதிப்பு குறைந்த விவசாய நிலங்கள் கூட தற்போது பல மடங்கு மதிப்பு கூடியதாலும் அதுவரை பாடுபட்ட விவசாயிகள் வெளியேற்றப்படும் சூழ்நிலைகளில் இன்று பல்வேறு தாவாக்கள் உரிய நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படுகின்றன என்பதே உண்மை. இதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு தொடர் நாளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இன்று பயிரிடும் குத்தகைதாரர் பற்றிய சட்ட சங்கதிகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்வது திரை இசை. சங்கத்தமிழன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மதன் கார்கியின் வரிகளில் விவேக் மெர்வின் இசையில் ஸ்வேதா மோகன் மெர்வின் சோலமன் பாடியிருந்தாங்க. பாடல் கேட்டோம் சங்கத்தமிழன் திரைப்படத்திலிருந்து. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இரவு 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நையாண்டி மேளம் குறித்து கேட்கலாம். வழங்குபவர் கருவநல்லூர் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நேர்லே அடுத்ததாக காலை 8:30 வேதமும் நாதமும் உரை கேட்கலாம். அதற்கு முன்பாக வருகிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30 எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
2: இசையில் தமிழில் இறைவனை பாடி கீர்த்தனைகளை இயற்றிய இயல் இசையாளர்களில் பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள், இசை அரசி எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள், ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் அவர்கள், இதனைத் தொடர்ந்து இன்றும் இறைவன் மீது தமிழில் கீர்த்தனைகளை இயற்றி வருகிறார்கள் இயல் இசையாளர்கள். பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள் தஞ்சாவூர் அருகில் உள்ள பாபநாசம் என்னும் கிராமத்தில் பிறந்தவர். இவர் வர்ணங்கள், கீர்த்தனைகள், தில்லானாக்கள் போன்ற இசை உருப்படிகளை இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய உருப்படிகளில் இவருடைய முத்திரையாக ராமதாசன் பணியம் என்று இணைத்து பாடியிருப்பார். சில கீர்த்தனைகளில் முத்திரைகள் இல்லாமலும் இயற்றியிருப்பார். உதாரணத்திற்கு 21வது மேளகர்த்தா ராகமாகிய கீரவாணியில் ஆதிதாளத்தில் தேவி நீயே துணை என்ற கீர்த்தனையும், அதனைத் தொடர்ந்து காபிராகத்தில் ஆதிதாளத்தில்

இந்த கீர்த்தனையிலும் இவருடைய முத்திரைகள் இல்லாமல் பாடியிருப்பார். இதனைத் தொடர்ந்து இசை அரசு எம்.எம். தண்டபாணி தேசிகர் அவர்கள் தேசத்தின் மீதும் தமிழின் மீதும் தத்துவார்த்தமாகவும் கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய கீர்த்தனைகளில் அம்சநாதம் என்ற ராகத்தில் ரூபக தாளத்தில்

என்று பாடியிருக்கிறார். எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் இசையின் சிறப்பினை சுபபந்தோராளி ராகத்தில் ஆதி தாளத்தில் இசை

என்று பல்லவி அனுபல்லவி சரணத்தில் இசையின் சிறப்பினை மிக விரிவாக விவரித்து பாடியுள்ளார். இந்த வகையில் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் அவர்கள் இயற்றிய கீர்த்தனைகளில் கானடா ராகத்தில் ஆதிதாளத்தில் அலைபாயுதே கண்ணாவும் தோடி ராகத்தில் ஆதிதாளத்தில் தாயே யசோதா என்ற கீர்த்தனையும் நாட்டக்குறிஞ்சி ராகத்தில் ஆதிதாளத்தில் பால்வடியும் முகம் நினைந்து நினைந்தென் உள்ளம் பரவசமிகவாகுதே என்றும் இறைவனை தமிழால் பாடி கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார்கள். இந்த வகையில் சக்கரவர்த்தி ராஜாஜி அவர்களால் இயற்றப்பட்ட ராகமாலிகாவில் ஆதி தாளத்தில்

0: இந்த பாடலை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இந்த வகையில் தமிழிலும் இறைவன் மீது கீர்த்தனைகளும் பாமாலைகளும் இயற்றப்பட்டு இயலிசையாளர்களால் அரங்கு செயல் பாடப்பட்டு வருவதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தர பாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

0: ஊத்துக்காடு வெங்கட சுப்பு ஐயர் எழுதிய அலைப்பாயுதே பாடல் கேட்டோம். கேட்ட பாடலுக்கு இசையமைத்திருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் அலைப்பாயுதே திரைப்படத்துக்காக. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று பிற்பகல் 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். நண்பகல் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் அதிகம் சொல்லப்படும் வசனம் எது, இது குறித்து தான் தொழில்களோட பேசியிருக்கிறோம். உற்பகல் 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கோவாவின் ஃபோன்டைன் ஹால் ஃபோன்டைன் ஹாஸ் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: என்ன பதிலே வரவில்லை? மன்னர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள் போல இருக்கிறது.
3: ஓ மந்திரியாரே, நீரா? வாரும் வாரும், காலை வணக்கம். இப்படி அமரும்
2: என்ன பின்னணியில் ஏதோ ஒரு பாடல் ஒலிக்கிறது, ஒருவேளை அசரீரியாக இருக்குமோ? பிரம்மையோ?
3: பிரம்மை இல்லை மந்திரியாரே, அது எனது மனக்குமுறல்.
2: இது மன்னரின் மனசாட்சியா? ஏதோ கவலை தங்களை சூழ்ந்திருப்பது போல் தோன்றுகிறதே.
3: எப்படி கண்டுபிடித்தீர் மந்திரியாரே?
2: அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் ஏகமாக தெரிகிறது. என்ன என்று கோரினால் என்னால் இயன்ற உதவியே செய்யலாம் அல்லவா?
3: அதை ஏன் கேட்கிறீர் மந்திரியாரே? காலையில் எனக்கும் எனது மருமகன் குட்டி இளவரசருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்தது. சதா சர்வ காலமும் செல்போனும் கையுமாகவே இருந்தார். சரி, எனது நண்பனுக்கு போன் செய்யலாம் என்று அவனிடம் இருந்து போனை வாங்கினேன். அவ்வளவுதான், கத்தி கூச்சலிட்டு கூப்பாடு போட்டு விட்டான். கரையில் உருண்டு புரண்டு அழுது ரகளை செய்து விட்டான். அவன் ஆர்ப்பாட்டத்தை தாங்க முடியவில்லை. எனது தங்கை மறுபடியும் போனை என்னிடமிருந்து வாங்கி அவன் கைகளில் திணித்தார். அதன் பிறகுதான் அவன் அழுகை இன்றது. யார் வளர்ப்பு சரியில்லை, தங்கையின் வளர்ப்பா அல்லது தங்கையின் கணவரின் வளர்ப்பா என்ற விவாதமே

0: எனக்கும் தங்கைக்கும் அதில் உன் குற்றமா அவர் குற்றமா என்று விவாதித்து மிக பெரிய சண்டையே நிகழ்ந்து விட்டது.
1: ஆஹா, இதுதான் விஷயமா? மன்னா, குட்டி இளவரசருக்கு ADHD ஆக இருக்குமோ?
0: அது என்ன ADHD?
1: மன்னா, சமீபத்தில் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் மொபைல் போன்களை அதிகமாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு ஏற்படும் தாக்கங்களை குறித்து ஆராய்ச்சி நடத்தி இருக்கிறார்கள். 40 நாட்களில் 27,000 பேரிடத்தில் சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வே முடிவு என்ன சொல்கிறது என்றால், சிறு வயதிலேயே மொபைல் போனை அதிகமாக பயன்படுத்தும் குழந்தைகள் அவர்கள் பெரியவர்களாகும் போது அவர்களது மனநலம் டிஸ்டர்ப் ஆக இருக்குமா?
0: அப்படி என்றால்
1: தற்கொலை எண்ணம் அடிக்கடி ஏற்படுவது, மூட அடிக்கடி மாறுவது, மற்றவர்களை பார்த்து ஆக்ரோஷமாக கத்துவது, எதற்கும் அட்ஜஸ்ட் செய்ய முடியாமல் போவது, பிடிவாதமாக இருப்பது, யாரிடம் சரியாக பழகாமல் தனியாக இருப்பது, இல்லாத ஒன்றை இருப்பது போன்று நினைப்பது, இது போன்ற மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா?
0: ஐயோ, இதெல்லாம் வித்தியாசமான பாதிப்புகளாக அல்லவா இருக்கிறது?
1: ஆமன்னா, இந்த இத்தாலியன் நாட்டு பல்கலைக்கழகம் நடத்திய சர்வேயில் மொபைல் போனை அதிகமாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு ADHD இருக்கிறதா?
0: மந்திரியாரே, நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ADHD என்று கூறுகிறே தவிர என்னவென்று சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி என்றால் என்ன?
1: ADHD என்றால் Attention Deficit Hyperactivity Disorder. மொபைல் போனை அதிகமாக சிறு வயதிலேயே பயன்படுத்தும் குழந்தைகள் அவர்களிடமிருந்து மொபைல் போனை வாங்கியவுடன் உடனே அழுது புரண்டு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து தங்களது தலைமுடியை பிடித்து இழுத்து தன்னை தானே தாக்கிக் கொள்ள ஆரம்பிப்பார்களாம்.
0: மந்திரியாரே, ADHD அஃபெக்ட் ஆகிய குழந்தைகள் பயங்கரமாக நடந்து கொள்வார்கள் போலிருக்கிறதே.
1: ஆமன்னா, அதாவது குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவ்வாறு இவர்களும் நடந்து கொள்வார்களாம். இத்தகைய நடத்தை காரணமாக குழந்தைகளின் வீடுகளிலும் அவர்கள் படிக்கும் பள்ளிகளிலும் அவர்களின் நண்பர்களிடையே நிறைய பிரச்சனை ஏற்படுமா?
0: அச்சோ, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா? தங்கையிடம் நான் அப்போதே கூறினேன், குட்டி இளவரசரிடம் அடிக்கடி மொபைல் போனை கொடுக்காதே என்று கூறினேன். கேட்காமல் மொபைல் போனை கொடுத்து இவனை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லாம் அவர் செய்த குற்றம் தான்.
1: மன்னா, இது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லும் நேரமில்லை. இளவரசரை எப்படி மாற்றுவது என்பதில்தான் கவனம் செலுத்த வேண்டும். இனியாவது பெற்றோர்கள் குழந்தைகள் அழுகையை நிறுத்த சாப்பாடு சாப்பிட, போர் அடிக்கிறது என்றதும் விளையாட, சின்னஞ்சிறு வயதிலேயே அவர்கள் கையில் மொபைல் போனை திணித்து விடக் கூடாது. அதற்கு பதிலாக கலர் பென்சில் வாங்கி கொடுத்து வரைய கற்றுக் கொடுக்கலாம், பாட கற்றுக் கொடுக்கலாம்
0: பொம்மைகள் விளையாட கொடுக்கலாம், வெளியே மைதானத்தில் விளையாட விடலாம்.
1: நீங்கள் காய்கறி வாங்க செல்லும் போது குழந்தைகளை அழைத்து சென்று எவ்வாறு அதை வாங்குவது என்று கற்றுக் கொடுக்கலாம், சமையல் கற்றுக் கொடுக்கலாம். பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும்.
0: உண்மைதான் மந்திரியாரே, பெற்றோர்கள் தான் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும்.
1: மன்னா, தாங்களும் தான் சதா சர்வகாலம் மொபைல் போனும் கையுமாக இருக்கிறீர்கள். தங்களுக்கும் ஒரு ADHD டெஸ்ட் செய்து விடலாமா?
0: சைக்கிள் கேப்பில் என்னை சுட்டி காட்டுகிறீரா? உண்மை போல மாயமாகி விட்டாரா? எப்படியும் நாளை இங்குதானே வர வேண்டும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் J. லிஜு, T. ஜெபின் நிக்ஸ்லின்.

ஆலாப்ராஜு சுர்முகி குரலில் தி இமான் இசையில் பாடல் கேட்டோம். மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து கேட்டுருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விபரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-249-48-6458, 0444-9864-58. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.

0: நேர்லி இன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2013 வெளிவந்த படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் காலை 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை.

0: அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம். அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காகத்தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லோரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல், தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: அலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கே கே சுஜாதா மோகன் குரலில் வித்யாசாகர் இசையில் பாடல் கேட்டோம். ஆதி திரைப்படத்திலிருந்து நேரில் அடுத்ததாக நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் உங்களின் ஆயுதம் எது, கேடயம் எது, இது குறித்து தான் நம்ம நேர்களோட பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்றலையில் ஒரு கருத்து மேடை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றில் எந்த தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது. பொதுவாக சில விளையாட்டு போட்டிகளில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், அட்டாக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டாக் அப்படின்னா நம்ம எதிராளியை நோக்கி நம்ம செய்யக்கூடிய தாக்குதல். டிஃபென்ஸ் அப்படின்னா எதிராளி நம்மளை தாக்க வரும்போது அதை தவிர்த்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அந்த இதுதான் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி நானும் சண்டை போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு நிறைய சவால்கள்லாம் இருக்கும், அதை எதிர்கொள்றதுக்கு நமக்கு வந்து வலிமையாக இருக்கணும். அந்த வலிமையை நம்ம கொடுக்கக்கூடியதாக நம்ம வந்து ஆயுதமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது. அதே மாதிரி அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வலிமை தான் நம்மளுடைய ஆயுதம். அப்படி சவால்கள் வரும்போது நம்ம நொறுங்கிடாமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம வந்து கேடயமாக பயன்படுத்திக்கூடியது. சில பேர்கிட்ட உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பொறுமை தாங்க என்னுடைய ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய மௌனம் தான் என்னுடைய கேடயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னுடைய அறிவு கல்வி தான் என்னுடைய ஆயுதமும் கேடயமும் அப்படின்லாம் நிறையவே சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு எதை நீங்கள் வந்து ஆயுதமாகவும் கேடயமாகவும் பயன்படுத்துவீங்க? நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேச அழைக்கலாம். 04622 அப்படிங்கிற நிலையின் முன்னிணைப்பை சேர்த்து 2561132 அல்லது 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கூட பேச வர்றாங்க. முதல் நேயர் வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களுடைய இணைப்பு கிடைக்கல. வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோன்று. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம்?
2: ஆயுதமும் கேடயமும் அன்பு அறிவு துணிவு. என்னுடைய லெட்டர் பேர்ல அதே வாசனை இருக்கு, என்னுடைய விஷயங்கள்ல அதே மாதிரி இருக்கு.
1: அன்பு அறிவு துணிவு
2: கேடயம். ஆயுதமும் சரி, அன்பு அறிவு துணிவு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். யாரும் வந்து அவங்களை அன்பால ஜெயிச்சிடலாம் அப்படிதானே?
2: கேடயமாவும்
1: நான் வந்து பயன்படுத்துறேன். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன், காலை வணக்கம் சொல்லுங்க.
3: என்னோட ஆயுதம் வந்து மௌனம்.
1: மௌனம்.
3: மௌனத்தினாலே எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட என்ன வேணுமோ அதை இது பண்ணிக்குவேன்.
1: ஓ,
3: ஏன்னா ஆயுதம்

0: நம்ம பெரிய ஆயுதங்கிறது வந்து மௌனமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து நல்ல பேர் கொடுப்பாங்க. ரொம்ப எதுவா இருந்தாலுமே ரொம்ப சகிச்சுக்கிறாரு, எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க. அதுதான் நான் வந்து பெரிய ஆயுதமா நினைக்கிறேன். அதை வச்சு என்னோட எனக்கு தேவையானதை நான் வந்து கேடயமா பெற்றுக்கோங்க மேடம். அப்பதான் என்னோட வாழ்க்கையில எப்பயுமே நான் இது பண்றது எல்லாத்தையுமே அதிகமா பேசுறவங்கிட்ட வந்து நான் மௌனமா இருந்துருவேன். அந்த மௌனம் தான் எனக்கு பெரிய ஆயுதம்.
1: ஓகே, மௌனமா இருந்து காரியத்தை சாதிச்சுப்பீங்க. அதே சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச வராங்க அடுத்த அன்பு நேயர். வணக்கம்
2: ரம்யா மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். வெளிக்குமுதம் மூலர்குட்டி மேடம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஆயுதம் எது கேடயம்?
2: எனக்கு வந்து கேடயம் தான் மேடம்.
1: கேடயம்
2: விட்டு கொடுத்து போறது, பொறுமையா நிதானமா பேசுறது, நம்ம அந்த வாயில சில தவறுகள் வருது பாத்தீங்களா, அதுதான் நமக்கு ஆயுதமா மாறிடுது. ஒரு பத்து பேர் நம்ம கூட பேசுறாங்கன்னா அந்த பத்து பேரை கருத்தை நம்மளால தெளிவா கேட்கணும். கேட்டு அதுக்கு என்ன பரிகாரம், என்ன செய்யலாம், எப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது ஒரு கேடயமா மாறுது அது. சரி, இவன் கரெக்டா சொல்லுவா இல்ல நமக்கு உச்சாருங்க. அந்த ஒரு வாய் நம்மள என்ன மாத்தி விட்டுருது அப்படியே நரம்புல நாக்கு. அதனால எப்போதுமே நம்ம குடும்பமா இருக்கட்டும், பொது இடங்களா இருக்கட்டும், ஒரு ஆபீஸ்க்கு போற இடத்துக்கு போராடமா இருக்கட்டும், சரி, நம்ம பணிவும் அந்த கடையமா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு கடையமா வரும். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். நேர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். யுக பாரதி வரிகளில் ஸ்ரேயா கோஷல், பிரதீப் குமார் பாடியிருக்கிறாங்க. தி இமான் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் அந்த கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: ஆஃபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நீங்க கேட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. கேட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது? இது ஆயுதம் அப்படிங்கிறது நம்ம எதிர்த்து சண்டை போடக்கூடிய கருவியாக இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், நம்ம இலக்குகளை நோக்கி முன்னேறதுக்கு நமக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இதுதான் ஆயுதம் அப்படின்னு நான் குறிப்பிட்டது. கேடயம் அப்படின்னா நமக்குன்னு வாழ்க்கையில் சில தோல்விகள் வரும், சில சர்க்கிள்கள் வரும், விமர்சனங்கள், அவமானங்கள் இதெல்லாம் வரும், அதிலிருந்து நம்ம வெளியில் வரக்கூடிய அந்த மனப்பக்குவம் தாங்க கேடயம். அப்படி நீங்கள் வந்து ஆயுதமாக இதை பயன்படுத்தி கேடயமா எதை பயன்படுத்துவீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில கேட்டிருந்தேன், பேச வர்றாங்க. நீயர் வணக்கம். வணக்கம்.
4: ஆனந்த பூங்கற்றை நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான காலை வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க,
4: உள்வாங்கலீங்க, மீண்டும் ஒரு மணி கல்குண்டு.
3: உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது அப்படிங்கறதா இன்னைக்கு தலைப்பு. உங்க பேர் ஒரு
4: சொல்லலாமா? என் ஆயுதம் வந்து நான் இல்லத்தரசிக்கு வந்துருங்க, இல்லத்தரசிய திட்டுவேங்க, இல்லத்தரசியா திட்டுவேன், அப்ப வந்து அப்படி வந்து திட்டுவேன். கேடயமுக்கு வந்து அடுத்த நாள் வந்து வந்து பொறுத்தவர்களுக்கு அப்படின்னு கூறுவேனுங்க.
3: சரிங்க, உங்க பேர் சொல்லிடலாமா?
4: இல்லத்தரசின்னு மற்றொரு யாரும் இருக்குங்க.
3: சரி, அதாவது
4: தலைப்பு இன்னைக்கு பொறுத்த இல்லாம வந்துட்டேன் உங்களுக்கு.
3: சரிங்க, உங்க பேர் ஒரு சொல்லிடலாமா?
4: பிறர் மனம் புண்படாம இருக்கணும். என்னோட ஆயுதம் பிறர் நலம் சார்ந்தது. கேடயம் ஆயுதம் திட்டிருவேங்க, ஆனா வந்து கேடயம் வந்து அந்த மன்னிப்பு பொறுத்தவர்களுக்கு அதானுங்க. நன்றி.
3: சரிங்க, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
5: வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேன். எங்க இருந்து பேசுறீங்க?
5: தோரங்கல்ல இருந்து முத்து ஆசர் பேசுறேன், கொம்பரை மாவட்டம்.
3: சொல்லுங்க ஐயா.
5: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, உலகத்திலேயே பெரிய ஆயுதம் என்னன்னா, நான் வணக்கம். அதாவது நான் வாய் பிஞ்சு பேசல, நல்ல மாதிரியால பெரியஜனா இந்த மாதிரி தப்பும் வராது. நான் விடக்கம் இந்த ஐயனா ஒரு மனிதனுக்கு மேலே இருந்து விடும். நான் விடக்கம் சரியில்லைன்னா அந்த மனிதன் கொண்டு விட்டுறேன், உதாரணத்தினுடைய கணக்கு. ஆனா பெரிய ஆயுதம் நான் வணக்கம் சொல்லிக்கொண்டே வாழ்க்கை பெரிய நன்றி நன்றி நன்றி வணக்கம் சாபாஷ்.
3: நன்றி நன்றி. ஆயுதம் எதுன்னு சொல்லிட்டாங்க, நான் கேடயம் எதுன்னு சொல்ல மறந்துட்டாங்க. அடுத்த நேர் சந்திச்சலாம். வணக்கம்.
6: வணக்கம்மா.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: தன்னம்பிக்கை, விடாமுயற்சி.
3: சரி,
6: பல கஷ்டங்கள்

0: மன மன கஷ்டம் பண கஷ்டம் அவமானங்கள் எல்லாத்தையும் தான் தன்னம்பிக்கையா வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து விடாமுயற்சியா முன்னேறி காட்டுறதுதான் என்னோட
1: ஆயுதமும்
0: ஆயுதமும் கிடையாது.
1: தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதுதான் உங்களுடைய ஆயுதம் கேடயமா பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்க ஐயா நிகழ்ச்சியில் இருந்ததற்கு நன்றி. இப்போ நமக்குன்னு ஒரு பிரச்சனை வருது, அதை எதிர்கொள்றதுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை கையாளுவீங்க, அதுதான் உன்னுடைய ஆயுதம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவர்றதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் கேடயம் அப்படின்னு நான் குறிப்பிட்றேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஆயுதம் எது கேடயம் எது? தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, யுகா பாரதி வரிகளில் டி இமான் இசையில் கேட்கலாம் பாடல் ரம்மி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் காலை 9:21 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நான் கேட்டிருந்தேன், உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் சவால்கள் வரும்போது அதை எதிர்கொள்றதுக்கு உங்களுடைய ஆயுதமாக இதை பயன்படுத்துவீங்க, கேடயமாக இதை பயன்படுத்துவீங்க. உங்களின் ஆயுதம் எது, கேடயம் எது, இதுதான் இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் இணையிறாங்கனே ஏர் வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவன் நலம் நலமறியா.
0: நான் நலமா இருக்கிறேங்கய்யா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கமா.
0: சொல்லுங்க, உங்களுடைய ஆயுதம்.
1: வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல சோதனைகள். ஆனா என்னுடைய ஆயுதமா நான் நினைச்சு பயன்படுத்துறது வந்து வேகத்தோடையும் இருப்பேன், ஆனா அத விவேகம் தான் என்னுடைய ஆயுதம்.
0: ஓ, விவேகமா இருக்கிறது, சூப்பர்.
1: அதே சமயத்துல கேடயமா பயன்படுத்தக்கூடியது பல பிரச்சனைகள் வந்தாலும் நான் வந்து மௌனத்தை கடைபிடிப்பேன்.
0: மௌனம், மௌனமா இருக்கு.
1: எனக்கு பாதுகாப்பு மௌனம் தான் கேடை.
0: அருமை, அருமை, அருமையா. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நான் எந்த ஒரு விஷயத்தையும் விவேகத்தோட கையாளுவேன், அதுதான் என்னுடைய ஆயுதம். மௌனமா இருந்து நான் வந்து என்னை பாதுகாத்துப்பேன், அதுதான் என்னுடைய கேடயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுடலாமா? வணக்கம், இணைப்பு கிடைக்கல. வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் தீட்டாம்பட்டில இருந்து விஜயா பேசுறேங்கம்மா.
0: விஜயா, விஜயா, சொல்லுங்க விஜயா, உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது?
2: ஆயுதம் வந்து வேறையா பேசி பாக்கலாமா, அதுல சரி வரலன்னா கடைசியில வந்து ஆயுதம் வந்து மௌனமா மாறிடுங்கம்மா.
0: மௌனம் தான் எல்லாத்துக்குமே பேச்சு.
2: திருப்பி பாத்தீங்கன்னா கேடயம் நினைக்கும் போது அன்புதான்,
0: அன்பு, அன்புதான் கேடயம்.
2: ஆமாங்கம்மா, அது நம்ம திருப்பி திருப்பி அதை சொல்லி இது பண்றதை விட ஆயுதம் வந்து மௌனமா இருக்கிறது சில பேருக்கு புரியாதுங்கம்மா.
0: ஆமா, ஆமா,
2: அந்த இடத்துல நம்ம வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பே இல்லாம போயிடும். அதனால அந்த மதிப்பு இல்லாத இடத்துல திருப்பி திருப்பி நம்ம உண்மைய புரிய வைக்க முடியாது.
0: ஆமா, நிச்சயமா, நிச்சயமா.
2: அந்த இடத்துல ஆயுதமா மௌனத்தை எடுத்துக்கிற வேண்டியது, அதான் பண்ணுவேன் நானும்.
0: ஓகேம்மா, நன்றி. நிகழ்ச்சியில
2: மத்தபடி கேடயங்கிறது அன்புதான்,
0: அன்புதான், அன்புதான் அப்படி சொல்லிருக்கீங்க, சூப்பர்மா. நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. என்னுடைய ஆயுதம் வந்து மௌனம், என்னுடைய கேடயம் வந்து அன்பு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுலாமா? வணக்கம,
3: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
3: நலமாக இருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி,
0: கிருஷ்ணமூர்த்திங்க ஐயா, சொல்லுங்க. உங்களுடைய
3: நல்லது கெட்டதையும் எளிதாக எடுத்துக் கொள்வதுதான் என்னுடைய ஆயுதம். நான் கேடயமாக நினைத்தது திருவள்ளுவரின் குறிப்பு போல, எல்லா செய்தாரை பொறுத்தால் அவர் நானா நன்னயம்
0: செய்துள்ளார்
3: என்கிற கூட்டுக்கேற்ப நமக்கு யார் எந்த கெடுதல் செய்தாலும் அவர் வெட்கப்படும் அளவுக்கு அவர் நல்லதை செய்வதுதான் என்னுடைய கெட்டது.
0: அருமையா சொல்லிருக்கிறீங்கய்யா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
3: நன்றி,
0: நன்றி. நல்லது கெட்டது எதையுமே வந்து நான் எல்லாத்தையும் சரிசமமா பார்ப்பேன், இதுதான் என்னுடைய ஆயுதம். கேடயம் அப்படிங்கிறது எனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம், உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களோட பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். டி இமான் இசையில் யுகபாரதி, வரிகளில் சத்ய பிரகாஷ், குரலில் ரூபாய். திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 9:30 ஆயிட்டிருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு தான் நினைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குன்னு சில பிரச்சனைகள் சவால்கள்லாம் வரும்போது நம்ம வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையோட பரவாயில்ல இந்த பிரச்சனை தானே இதெல்லாம் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உழைப்பை நம்ம அதிகமாக போட்டு நம்ம வெற்றியை நோக்கி நடைபோடுவோம். இப்போ இந்த இடத்துல கேடயமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய உழைப்பு தான் இந்த இடத்துல ஆயுதமாக இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சவால்கள் வரும்போது அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க, ஆயுதமாக எதை பயன்படுத்துவீங்க, கேடயமாக எதை பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் இணையறாங்க நேயர், பேசிடலாம். வணக்கம்.
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது?
1: என்னுடைய ஆயுதம் வந்து நான் படித்த தொழில். என்னுடைய கேடயம் வந்து எங்க அப்பா வாங்கின நல்ல பேரு, இப்ப நான் வாங்கிக்கிட்டு நல்ல பேர்.
0: நல்ல பேர், நல்லதுதான் என்னுடைய கேடயம். அதுக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஓகே, சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. என்னுடைய தொழில் தான் ஆயுதம், என்ன இருந்தாலும் என்னுடைய தொழில் எனக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த

0: வாங்கக்கூடிய நல்ல பேர் தான் எனக்கு கேடயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நீர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: ராஜேஷ், வணக்கம் ராஜேஷ். சொல்லுங்க.
1: நல்ல கருத்து கொடுத்துருக்கீங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுதமா நான் இருக்கிறது என்னுடைய பொறுமை மேடம்.
0: பொறுமை.
1: எனக்கு மட்டும்னு சொல்லல, எல்லாருக்குமே இருக்க வேண்டியது பொறுமை மேடம். நம்ம பொறுமையால சாதிக்க முடிஞ்சது நிறைய விஷயங்கள் இருக்கு,
0: நிச்சயமா
1: நிறைய சாதிக்கலாம் மேடம்.
0: ஆமா கண்டிப்பா.
1: நானும் அப்படிதான், நான் வந்து சில பிரச்சனைகள் ஏதாவது நிலவினா கூட அந்த இடத்துல பொறுமையா தான் கொஞ்சம் செயல்பட விரும்புவேன், நிதானத்தை கைவிட மாட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாம இன்னைக்கு பொறுமை இழந்துட்டோமோ அப்ப நம்ம வாயிலிருந்து கடும் சொற்கள் மத்தவங்க மேல நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம், ரைட்டுங்களா? அதை விட மோசமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதனால எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலும் நிதானம், எங்கிட்ட கூடுமான வரைக்கும் நிதானம் உண்டு மேடம். நிதானமும் பொறுமையும் கூடுமான வரைக்கும் எங்கிட்ட உண்டு. என்னுடைய பலம், பலவீனம், ஆயுதம், கேடயம் எல்லாமே அதுதான் மேடம்.
0: என்ன
1: மத்தவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குதுன்னா அதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது, எங்கிட்ட இருக்கிற பொறுமையும் நிதானமும் தான்.
0: ஆமா, உங்க பேச்சிலே அது
1: அதனால
0: தெரியுது.
1: நானும் என்ன மேடம்,
0: உங்க பேச்சிலே தெரியுது நீங்க எவ்வளவு பொறுமையா நிதானமா பேசுறீங்க அப்படிங்கிறது.
1: நிச்சயமா மேடம், அதனாலதான். அதனால எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஆயுதமா இருக்க வேண்டியது
0: பொறுமை.
1: அப்படின்னு பூமி ஆழ்வான் என்னோட கருத்து மேடம்.
0: அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச வராங்க அடுத்த நேயர். வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்களம்மா.
0: வணக்கம் ஐயா, அழகான முகவரியோட வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்க பேர் சொல்லிருங்க.
2: ஜெகதீசன், இரணியல், குமரி மாவட்டம்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா. சரி சொல்லுங்க, உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது?
2: அன்புதான்மா.
0: அன்புதான்.
2: பாரதியாரே சொல்லி அன்பென்று கொட்டும் ரசை பாட்டினில் அன்பு செய். அன்பு அடிக்கிறதுக்கு எந்த ஆயுதமும் வேண்டாமா, அன்பாலே நாம அரவணைக்கலாம். அன்புதான் என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்த ஆயுதம். கேடயம்னு கேட்டீங்களா, தன்னம்பிக்கை. விட மாட்டேன், தலைப்பை தந்துட்டீங்க, ஒழிச்சு கிடத்தணும். என்ன பண்றது, எழுது, எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னட்ட வானொலியிலேயே சொன்னாரு இயக்குனர், உனக்கு பாரதியாருக்கு என்ன வேலையோ ஜெகதீசனுக்கு அதுதான் வேலைங்கிறாரு. ஐயா நீங்க அவரு கூட ஒப்பிடாதீங்க, ஏன்னா சாதாரண மனுஷன்.
0: நிச்சயமா அருமையா சொல்லியிருக்கிறீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அன்புதான் எனது ஆயுதம், தன்னம்பிக்கை தான் எனது கேடயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்கள் கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் நம்ம கேட்க போறோம், விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டிருந்தேன். உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, சவால்கள் வரும்போது, அதை எதிர்கொள்கிறதுக்கு உங்களுடைய ஆயுதமாக எதை பயன்படுத்துவீங்க, கேடயமாக எதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் இணையிறாங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உங்களுக்கும் நிலையத்தையவருக்கும் எல்லா நேயர்களும் இனிய உற்சாகமாக காலை வணக்கம் சொல்லுவது விஸ்வநல்லூரில் கணேசன் என்ற.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது?
1: ஆயுதம் அன்பு.
0: அன்பு. ஆ சரி.
1: கேடயம் நன்றி.
0: கேடயம்
1: நன்றி.
0: நன்றி. ஓ, நன்றி உணர்வோடு இருக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நன்றி உணர்வோடு இருக்கிறதும் அதுக்கப்புறம் அன்போடு இருக்கிறதும் என்னுடைய ஆயுதம் கேடயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அழகான உற்சாகமான காலை வணக்கத்தோடு வந்தீங்க ஐயா. நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச வர்றாங்க அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் கள்ளம்பலிருந்து மாடசாமி.
0: மாடசாமி. சொல்லுங்க மாடசாமி ஐயா, உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது?
2: என்னோட ஆயுதம் வந்து தன்னம்பிக்கை மேடம். ஏமல் நம்பிக்கை வச்சு எந்த காலத்திலும் செய்வேன்.
0: சரி.
2: கேடயம் வந்து நான் வணங்கக்கூடிய இந்த இஷ்ட தெய்வம் தெரியும் தம்மா.
0: சரி.
2: செயல் எதுவும் பின்னாடி ஏற்பட்டு நமக்கு ஏதோ ஒரு காலத்துக்காக தள்ளி விடுது அப்படின்னு மனசு சார்ந்தப்படுத்தி தெய்வத்து மேல அப்படியே போட்டு
3: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்று கொள்கையை நான் கடைபிடிச்சு வச்சுதான் எதையுமே சாதிக்க முடியும். நன்றி.
0: நன்றி நன்றி. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுவே எனது ஆயுதம், இதுவே எனது கேடயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். பாயும் புள்ளி திரைப்படத்துல இருந்து தி இமான் இசையில் வைரமுத்து வரிகளில் திவாகர் குரலில் பாடல் இதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.
2: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்ர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்ட் பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 கரோட் சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 லாக் ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஔர் பாத்ர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்ட் பன்வாயே. அதிக ஜான்காரி கே லியே 1-4-5-5-5 பர் கால் கரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களின் நினைவிற்கு நேயர்களை இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று நேயர்களின் விருப்பப்பாடல் கடிதம் வழி இடம்பெறும் இல்லையா, அதில் இன்னைக்கு நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நேரம் காலை 9:47 மணிக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன், உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது அப்படின்னு சொல்லி. நிகழ்ச்சியில இணைகிறாங்க நீர், உங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளமுடன். நீங்க
2: சாந்தி
1: அம்மா சொல்லுங்க, உங்களுடைய
2: நம்பிக்கை தன்னம்பிக்கை.
1: ஓகே, இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை இதுதான் எனது ஆயுதம்.
2: இறை நாம வந்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும் எப்பவுமே.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: வாய்மை நேர்மை எளிமை,
1: உண்மை நேர்மை எளிமை அப்படிங்கிற மாதிரி
2: அமைதி
1: அப்படி லிஸ்ட் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தான் மெயினானது ஆயுதம் கிடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்க அம்மா, நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: உற்சாகமான நாகர்கோவில் இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: உங்கள் ஆயுதம் இது, கேடயம் இது, ஒரு அருமையான தலைப்பு. ஆயுதம் பொறுமை, கேடயம் திறமை, இந்த ரெண்டுக்குமே ஒரு திறவுகோல் வந்து நாவுதாமம். ஒரு மனிதன் நாவுதாமம் மேம்படுத்தும், சீர்படுத்தும். அதே இது அவனை கீழே கொண்டு போற அதே நாவுதாமம். இந்த ஆயுதமும் பொறுமையும், அதான் ஆயுதம் வந்து பொறுமை, கேடயம் திறமை, இந்த ரெண்டுக்குமே திறவுகோல் வந்து நாவுதான். ஒரு மனிதன் நாவை என்ன பயன்படுத்தினா, சிறப்பா பயன்படுத்தினா, அவனுடைய பேரும் புகழும் பெருமையா இருக்குங்கிறதாம என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நெல்லர் என்பது நன்றியம்மா.
1: நன்றி நன்றி. எனது ஆயுதம் பொறுமை, எனது கேடயம் திறமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: தெந்திருப்பேரையில இருந்து சரவண சுந்தர் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
4: என்னோட ஆயுதம் நான் நினைச்சேன்னா என்னோட முயற்சி தான் மேடம். முயற்சி பண்ணதை விட எந்த ஒரு செயலுமே முடிக்கணும்னு நினைப்பேன்.
1: அதே
4: மாதிரி என்னோட கேடயம் பாத்தீங்கன்னா என்னோட மனசாட்சி தான். மனசாட்சிக்கு விரதம் எதுவும் பண்ணக்கூடாது, ஒரு மனசாட்சிப்படி நடக்கணும்னு நினைப்பேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நான் என்ன செயல் செய்யணும்னு நினைக்கிறோம் அதை செஞ்சு முடிச்சிருவேன், அதுதான் என்னுடைய ஆயுதம். நான் மனசாட்சிப்படி நடப்பேன், அதுதான் என்னுடைய கேடயம் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில.
4: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில இப்ப பாடல் நம்ம கேட்க போறோம், சீம ராஜா திரைப்படத்திலிருந்து.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்குன்னு பிரச்சனைகள் சவால்கள் வரும்போது அதை எதிர்கொள்றதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எது, கேடயம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நீர்களும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பேன், மௌனத்தோடு இருப்பேன், தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளுடைய இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது நிறைய பேர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டத்துக்கு வன்முறையை கையாண்டாங்க. ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய ஆயுதமாக எதை எடுத்தாரு தெரியுமா? அஹிம்சையை எடுத்தாரு. அவருடைய கேடயமாக உண்ணாவிரதத்தை பயன்படுத்தினார். இப்படி ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கிறதுக்கான வழிவகையை செய்து கொடுத்தாரு. இதே மாதிரி தாங்க நமக்குன்னு சில பிரச்சனைகள்லாம் வரும், அதில் நாம் நொறுங்கி போகாமல் நம்மளுடைய தன்னம்பிக்கையோடு நம்மளுடைய உழைப்பு, உண்மை, நேர்மை அதெல்லாம் போட்டு, அது ஆயுதமாக போட்டு நம்ம அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்து சாதிச்சு காட்டணுங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நேர்கள்லாம் அருமையாக சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். நான் ஆஜி ரம்யா. நிறைவான பாடல் மைனா திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம், அதில் தொடர்ந்து 10:02 மனம் விரும்பதே நிகழ்ச்சி இருக்குது. நாங்கள் கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு வரலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில

அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதி தேர்வு நடைமுறைகள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மூன்று நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். எங்கேயோ எப்பயோ கேட்ட ஒரு பாட்டு இப்போ கேட்டால் கூட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை சிறகடிக்க வைக்கும். இதுதான் மியூசிக்கோட மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு மேஜிக்கான நிறைய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க. 0462256112 மற்றும் 0462256112 எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். பாட்டு கேட்கறதுனாலே சந்தோஷம் தான். அதுலேயும் நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடலை யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன் உடையாம்பலிருந்து. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் உடையாம்பலி. சுதா, நிகழ்ச்சியின் முதல் நேரம் வந்திருக்கீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு குட்டிப்புலி படத்துலேருந்து காத்து காத்து வீசுது அந்த சாங்.
0: கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குன்னு இந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்ருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய அறிவுக்கு சின்னதாக ஒரு வேலை தர மாதிரி ஒரு கேள்வியும் கேட்குறேன். சிறப்புமிக்க மாம்பழ வகையான பங்கனப்பள்ளி எந்த மாநிலத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி மேற்கு வங்கம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: 10:10 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், சிறப்பு மிக்க மாம்பழ வகையான பங்கனப்பள்ளி எந்த மாநிலத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான பதிலோட தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம், யாரை இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ராணி, தேனியிலிருந்து.
0: தேனியிலிருந்து ராணி பேசுறீங்க, சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மகிழ பாடல் அந்த முதல் கண்ணமே முதல் கண்ணமே மறுபணி ஏன் வந்தா.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான விடை தெரியுமா?
1: தமிழ்நாடு.
0: சிறப்பு மிக்க மாம்பழ வகையான பங்கனப்பள்ளி எந்த மாநிலத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி மேற்கு வங்கம். சரியான பதில் ஆந்திர பிரதேசம் தான், ரொம்ப சரியான பதில். தேனியில இருந்த ராணி பிடிச்ச பாட்டு கேட்டது மட்டும் இல்லாம ஆன்சரும் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அந்த கேள்விக்கான விடைக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். பங்கனப்பள்ளி மாம்பழம் இந்தியாவோட மிகவும் பிரபலமான மாம்பழ வகையில ஒண்ணு. இது ஆந்திர பிரதேசத்துல கர்னூல் மாவட்டத்தில் உள்ள பங்கனப்பள்ளி பகுதியை பூர்வீகமாக கொண்டது. பங்கனப்பள்ளி மாம்பழத்துக்கு 2017 புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இது ஆந்திர பிரதேசத்தின் முதல் GI அங்கீகாரம் பெற்ற மாம்பழ வகையாகும். உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சந்தை

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பதினேழு நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மன விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: தனலட்சுமி பேசுகிறேன்.
3: தனலட்சுமிக்கு என்ன பாடல் வேணும்?
4: சச்சகன் படத்துல இருந்து சந்திரனை தொட்டதியா?
3: கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. வீரவநல்லூர் தனலட்சுமிக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 10:24 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா யார் அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கலா சம்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா எந்த அமைச்சகத்தால செயல்படுத்தப்படுது? ஆப்ஷன் ஏ கலாச்சாரத்துறை அமைச்சகம், ஆப்ஷன் பி கல்வி அமைச்சகம். இந்த கேள்விக்கான பதில யார் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: தேனில இருந்து சொன்னாப்பா.
0: நலமா இருக்கோமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா. நல்லா இருக்க.
0: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: எனக்கு ஆசைப்பட்டது மீனம்மா, அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். கலா சம்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா எந்த அமைச்சகத்தால செயல்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு? கலாச்சாரத்துறை அமைச்சகம் அப்படிங்கறதா சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. 10:25 நீங்க கேட்ட அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, கலா சம்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது இந்தியாவின் கலை கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் நாட்டுப்புற கலைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு மத்திய அரசோட திட்டம். இந்த திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அதாவது கலாச்சாரத்துறை அமைச்சகம் மூலமாக செயல்படுத்தப்படுது. பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல், அதுக்கப்புறமா அந்த கலைஞர்களுக்கு மற்றும் கலாச்சார அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்குறது, அருங்காட்சியகங்கள் நூலகங்கள் மற்றும் கலாச்சார நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது, நாட்டுப்புற மற்றும் பாரம்பரிய கலை வடிவங்களை பரப்புதல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கமாக கருதப்படுது. உமியம் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 10:34 நேயர்களை இணைந்திருப்பது மனம் விரும்புது நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புன்னை நகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார் சொல்லுங்க.
1: படம் வந்து மஞ்சு விரட்டு, அது எஸ் பி பாசன் சித்திரம் பண்ணப்பட்டு இசை ஜீவா மகாமா அப்படின்னு.
0: நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பத்து மணி 40 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக உடு யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யாரை இங்க பேசுறீங்க? பத்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உமியம் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி ஒடிசா. மேகாலயா சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, உமியம் ஏரி இந்தியாவின் மேகாலயா மாநிலத்துல தலைநகரான ஷில்லாங் நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் வடக்கே அமைஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய, அதாவது மிக அழகிய செயற்கையான ஒரு ஏரி. இந்த ஏரி 1965 உமியம் ஆற்றின் மீது அணை கட்டப்பட்டதன் மூலம் உருவாக்கப்பட்டது. இது நீர்மீன் சக்தி, அதாவது நீர்மீன் உற்பத்தி, குடிநீர் வளங்கள் மற்றும் பாசன வசதி ஆகிய நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதன் அணை வந்து உமியம் டேம் அப்படின்னும் அழைக்கப்படுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவு எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுட்டே பாடலை கேட்டு தெரிஞ்சிருங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா யாரு எங்கிருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், மேடம்
0: மேலச்சவல்ல இருந்து முருகன். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில இன்னைக்கு?
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: மலபார் போலீஸ் படத்துல இருந்து என் கண்ணாடி தோப்பு பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில நீங்க விரும்பி கேட்ட பாடல் கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவு எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1827, ஆப்ஷன் பி 1927. சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சூப்பரா.

சரியான பதில் சொல்லிட்டீங்க. இந்திய இராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவு அப்படிங்கிறது இராணுவத்தின் மிக முக்கியமான போர் பிரிவுகளில் ஒன்று. இது 28 செப்டம்பர் 1827 அன்று அன்றைய பெங்கால் பீரங்கி படைப்பிரிவாக உருவாக்கப்பட்டது. இதன் வரலாற்று மரபையே இன்றைய இந்திய இராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவும் தொடருது. தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்குறதுக்கும் காலாட்படை மற்றும் கவசப்படைக்கு பீரங்கி ஆதரவு வழங்குறது, போர் நடவடிக்கைகளில் தீவிர தாக்குதல் திறனை வளர்க்குறது, நவீன ஹவிட்சர் ராக்கெட் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை இயக்குறது, இதெல்லாமே இந்த பீரங்கி படைக்கு முக்கியமான ஒரு பணியாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தான் நம்ம பாடல் கேட்டு தொடரலாம்.

0: 10:53 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம்
1: அன்பு அறிவிப்பு உத்தகமான பாடல்கள். வணக்கம், நான் தர்மபுரி ராஜேஷ்வரிலிருந்து வாசிக்கிறவர்களுக்கு பேசுறேன். நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் உத்தகமா நல்ல பண்பதை குறித்து நலமா இருக்கிறேன்
0: சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படம் மாறிக்கோ பாடல் வந்து ரவுடி ஜோதி.
0: கண்டிப்பா சார், இந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நிகழ்ச்சியில நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் என்று கடைபிடிக்கப்படுகிறது? உலக நுகர்வோர் தினம், உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மார்ச் 15, ஆப்ஷன் பி ஜூலை 15. சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 15 அன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுது. நுகர்வோரின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது. 1962 மார்ச் 15 அன்று அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி அமெரிக்கா காங்கிரஸில் நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள் குறித்து வரலாற்று சிறப்புமிக்க உரையாற்றினார். அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் 1983 முதல் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுது. நிகழ்ச்சியின் நிறைவா மாறி படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

நேயர்களின் நினைவுக்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-48-6458. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விரும்புவே. இன்னும் சில மணி தொழில்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கே டி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக் கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது.

23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வந்து தங்கியிருக்கிறாங்க. அப்படி அவங்க வாழ்ந்த இடங்களில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டிடங்கள் கட்டியிருக்கிறாங்க. அந்த கட்டிடங்கள் எல்லாமே இன்றைக்குமே பாதுகாப்பாக இருந்துட்டு தாங்க இருக்குது. நல்லா பளிச்சுன்னு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு பாணி கட்டிடங்களை நம்ம புதுச்சேரியில் பார்க்கலாம். ஏன்னா அங்கே ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அதிகமாக வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் நம்ம வந்து பாடல்களில் கூட பார்த்துருப்போம், சினிமா பாடல்களில். குறிப்பாக அந்த அயன் படத்தில் விழிமூடி யோசித்தால் அப்படிங்கிற பாட்டில் பேக்ரவுண்டில் அந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பல வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் தான் கோவா மாநிலத்தின் தலைநகரம் பனாஜியில் இருக்கக்கூடிய ஃபவுண்டைன் ஹாஸ் அப்படிங்கிற இடம். இது ஒரு பழமையான லத்தீன் குடியிருப்பு பகுதி. இங்கே இன்னும் மக்கள் வசிக்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா அந்த வீடு மஞ்சள் கலரில் இருக்குன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா அதுக்கடுத்த வீடு ப்ளூ கலரில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்கிறதுனாலே நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே புகைப்படம் எடுக்கிறதுக்காகவே வர்றாங்களாம். இன்றைக்கு மணித்திருநாள் நிகழ்ச்சியில் கோவாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டைன் ஹாஸ் இடத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ராஜாதி ராஜா திரைப்படத்துலேருந்து பாடல்.

இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. தினம் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு கோவாவில் இருக்கக்கூடிய ஃபோன்டைன் ஹாஸ் அப்படிங்கிற இடத்தை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். கோவாவின் தலைநகர் பனாஜியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இதை கோவாவின் லத்தீன் பகுதி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓரம் கிரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான ஓடைக்கு நடுவுலையும் அப்புறம் பறந்து விரிந்த அல்டின்ஹோ மலைகளுக்கு இடையிலையும் இந்த ஃபோன்டைன் ஹாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு. கோவா அப்படின்னு நமக்கு சொன்னதும் அங்கே இருக்கக்கூடிய அழகான கடற்கரைகள், சுவையான கடல் உணவுகள், நல்ல வைப் பண்ணக்கூடிய பார்ட்டி இரவுகள் இது தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பல சுற்றுலா பயணிகள் இந்த கண்ணை கவரும் வண்ணமயமான வீடுகள் இருக்கக்கூடிய இந்த ஃபோன்டைன் ஹாஸ் பாரம்பரிய குடியிருப்புக்கு வர்றாங்க. புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு அழகான இடமாகவும் போர்ச்சுகீசிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த ஃபோன்டைன் ஹாஸ் பகுதிக்கு வர்றாங்க. சரி, இந்த ஃபோன்டைன் ஹாஸ் பற்றி மேலும் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கோவாவில் இருக்கக்கூடிய ஃபவுண்டைன் ஹாஸ் அப்படிங்கிற இடத்த பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். கோவா ஒரு காலத்தில் வந்து இந்துக்கள், முஸ்லீம்கள், போர்ச்சுகீசியர்களால் ஆளப்பட்டது. அதுவும் குறிப்பாக இந்த ஃபவுண்டைன் ஹாஸில் போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. 18ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய செல்வந்தரான ஆண்டனியோ ஜோவா டி செக்வாரா அப்படிங்கிற அவருக்கு சொந்தமான பகுதியாக தான் இந்த ஃபவுண்டைன் ஹாஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்திருக்கு. இதை வந்து தென்னை தோட்டத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக போக போர்த்துகீசிய நிர்வாக அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் அவங்களுக்குரிய ஒரு குடியிருப்பு பகுதியாக அதை வந்து இதை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வீடுகளும் வெவ்வேறு வண்ணங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஃபவுண்டைன் ஹாஸ் இருக்கக்கூடிய அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்கும், ஏன் அந்த மாதிரி பல வண்ணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துகிட்டே இருக்குது, கிழக்கு வாசல் திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
3: விளம்பரதாரர் வசந்தன் கோ. ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.

0: இருக்குமா, அரசு அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய வீடுகள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்குமா, அதுக்கப்புறம் போக போக பச்சை நிறம், நீல நிறம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல வண்ணங்களையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடுகளும் தெருக்களும் அவ்வளோ சுத்தமாக இருக்குமா. போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தில் வந்து ஒவ்வொரு பருவமழைக்கு பிறகும் அவங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் வண்ணம் பூசணுமா. இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு வெள்ளை அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி போர்ச்சுகீசிய ஆட்சியில் பருவமழைக்கு பிறகு பெயிண்ட் அடிக்கணுமா, அதை வந்து ஒரு சட்டமாகவே வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த பழக்கம் இன்றைக்குமே வந்து கடைபிடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த வீடுகள் மட்டும் போக இங்கே வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கா, 100 ஆண்டுகள் பழமையான கஃபேக்கள், பேக்கரிகள், நிறைய கலை அரங்கங்கள் எல்லாமே அங்கே இருக்குது, நம்ம பார்த்து ரசிக்கலாம். இங்கே நம்ம பிப்ரவரி மாதம் போனோம் அப்படின்னா அங்கே ஃபவுண்டன் திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்கும். அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 11:43 ஆயாச்சு. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இனி நம்ம உள்ளூர் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இதை சொல்கிறதுக்காகவே நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க
1: நானுங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். கோவை நீலகிரியில் இன்னைக்கு கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், 11 முதல் 13 வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு ரேஷன் குறைதீர் முகாம் நடக்க இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்குறதுக்காக ஒவ்வொரு மாதமும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தின் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் பொது விநியோக திட்டங்கள் மக்கள் குறைதீர் முகாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஜூலை மாதத்துக்கான கூட்டம் சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமையான நாளைக்கு 11/7/2026 அன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்த முகாமில் என்னெல்லாம் நமக்கு பலன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய ரேஷன் கார்டில் புதுசாக பெயர் சேர்க்கவோ இல்லை நீக்கவோ, அதுக்கப்புறமா நகல் அட்டை கோரி விண்ணப்பிக்கிறதோ, குடும்ப அட்டையில் மொபைல் நம்பர் மாற்றம் செய்கிறதோ, பொது விநியோக திட்ட கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் தனியார் சந்தையில் விற்கப்படக்கூடிய பொருட்களை பற்றின புகார் சொல்லணும் அப்படின்னாலோ இந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கலாம். இது மூலமாக எனக்கு கூட்டத்தில் சொல்ல முடியல பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, 9342-47-1314 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்க அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்.
0: நிச்சயமா இந்த தகவல்களோட இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஊரு விட்டு ஊர் வந்து திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 கோவால இருக்கக்கூடிய ஃபவுண்டைன் ஹாஸ்ட்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த வீடுகள் எல்லாம் பல வண்ணங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, அது ஏன் அது என்ன அப்படிங்கிற காரணத்தை நீங்க சொல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு சொன்னதை கேட்டுச்சு. அதாவது அங்க இருக்கக்கூடிய வீடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க செய்யக்கூடிய தொழிலை குறிப்பிடக்கூடிய வகையில அதோடைய வீடுகளுடைய நிறம் வந்து இருக்குமா. குறிப்பா அந்த தேவாலயங்கள் மருத்துவமனைகள்ல வேலை செய்யக்கூடிய அவங்க தங்கியிருக்கக்கூடிய வீடுகள் வந்து வெள்ளை நிறத்துல இருக்குமா. இந்த ராணுவத்தினர் இந்த மாதிரி அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய வீடுகள் வந்து அவங்க தங்கியிருக்கக்கூடிய வீடுகள் சிவப்பு நிறம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தகவல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த தகவல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா,
1: நமக்கு நம்மளோட படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அதை தாண்டி நமக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இருக்காது. நமக்கு லைஃப்பில் எல்லா தேவையும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கான தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து குத்துக்கல் வலசை முகமதியா நகரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ஜூலை மாதத்துக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வர 17ஆம் தேதி காலையில் 10 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த முகாமில் 20க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ ஆகிய கல்வி தொகுதி உடைய தென்காசி மாவட்டத்தை சார்ந்த வேலை நாடுநர்கள் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற வலைத்தளத்தில் கேண்டிடேட் லாகின்ல தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா 04633213179 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களே இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரோட மக்கள் தொடர்பு முகாம் வர August 12 நடக்க இருக்குது. அதுக்கு முன்னோடியாக இப்போ வர்ற July 14 சிவலப்பேரியில் மனுக்கள் பெறக்கூடிய ஒரு முகாம் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆய்வு முகாம் வந்து நடத்த போகிறாங்களாம். இதில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் சிவலப்பேரி சமுதாய நலக்கூடத்தில் வச்சு மனுக்கள் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி வருவாய் கோட்டாட்சியர், சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துறை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸரோட சேர்ந்த ஒரு குழுக்கள் வருவாங்க. அவங்க வந்து மனுக்களை வாங்கிப்பாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிவலப்பேரி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் ஏதாவது இருக்கு அதை பற்றினா அவங்க மனுக்கள் வந்து கொடுக்கலாம். அதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுவினர் ஆய்வு செய்து நமக்கு அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதா வந்து சொல்லியிருப்பாங்க.
1: கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருது வழங்குறாங்க. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ஊக்கத்தொகையும் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பிச்சுட்டு வராங்க. 2026-27 சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நல அலுவலகத்தில் July 20 சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை https://cms.tn.gov.in/ems_migrated/documents/forms/socialawardapp2026-27.pdf அப்படிங்கிற இணையதளத்திலேருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஸோ உங்களுடைய ஊராட்சி சாதி பாகுபாடு எதுவும் பார்க்காம சமூக நிலைநோக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த விருதுக்கு விண்ணப்பிங்க. நாங்கள் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம். நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நிறைவான பாடல் கேட்கலாம், மனோ சித்ரா குரலில் பாடல் கேட்டுடே தொடர்ந்து நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

நேயர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேயர்களே, நேரம் நண்பர்கள் 12:01. நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் இனி கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலைகள் இணைஞ்சிருக்கிறேன் நானுங்கள் மீரா. நேர்களை, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. நேர்களை, இன்று நண்பர்கள் 12:10-12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி ஒலிபரப்பாக இருக்குது. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் அதிகம் சொல்லப்படும் வசனம் எது அப்படிங்கிற தலைப்போடு தோழிகள் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கீங்க. நேர்களை, இன்று பிற்பகல் 1:10 நலந்தான நிகழ்ச்சியில் காலாளின் நன்மைகளோடு சூப்பரான காலத்தால் எழியாத காவிய காரணங்களான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். 1:55 நலந்தான நிகழ்ச்சியில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். நேர்களை, இன்று பிற்பகல் 2:15 திரையறிவு நிகழ்ச்சி, பிற்பகல் 3:02 குக்கு நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம்.

0: சமூக நிகழ்ச்சியில் நீங்களும் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் மறக்காமல் உங்களுக்கு உங்கள் பெயர் ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9443360794 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நேர்களை, இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். நேர்களை, இன்று மாலை 4:00 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133. இன்று மாலை 5:00 படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2013 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கிறீங்க. மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். நேர்களை, இன்று 7:25 நம்மை சுற்றி 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரத்தை கேட்கலாம். 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்று 8:00 ஊரும் உறவும். நீங்கள் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நையாண்டி மேளம் கேட்கிருக்கிறீங்க. வழங்குபவர் கருவநல்லூர் ஏ சுப்பிரமணியன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இன்று 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கியச்சாரல். இன்று இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கியிருக்கீங்க. இன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக ஒலிபரப்பாகிற இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்க இருக்கிறீங்க. இன்று 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள், இதுவரை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has officially concluded a historic high-stakes state visit to Australia, leaving behind a future-proof blueprint for the India-Australia Comprehensive Strategic Partnership. From high-powered boardrooms to iconic landmarks, this intense itinerary systematically advanced diplomatic, economic and security ties between the two democratic giants. The economic momentum ignited early with the India-Australia CEOs Forum, where business leaders celebrated a 55% surge in two-way trade driven by the 2022 ECTA agreement. To unlock further potential, Prime Minister Modi and his Australian counterpart Anthony Albanese fast-tracked negotiations for the Comprehensive Economic Cooperation Agreement, CECA. The bilateral talks scaled a historic milestone in clean energy with the finalization of the administrative arrangement, enabling long-term Australian uranium supply to India, reviving a foundational 2014 framework. Strategic security also took center stage as both maritime powers adopted a joint declaration on defense and security cooperation alongside a maritime security collaboration roadmap to ensure a free and open Indo-Pacific. The grand tour culminated in spectacular sports diplomacy at the iconic Melbourne Cricket Ground. Standing on the historic turf, the two leaders officially launched the India-Australia Sports Collaboration Roadmap. Prime Minister Narendra Modi will reach Auckland today on a two-day visit to New Zealand on the third and last leg of his three-nation visit. Mr. Modi will hold talks with his New Zealand counterpart Christopher Luxon. Both leaders will review the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. The visit to New Zealand will be the first visit by an Indian Prime Minister in 40 years. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has announced

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:10.
2: ஸ்நேஹிதியே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: அன்பினர்களுக்கு மீண்டும் இணையதொரு நண்பர்கள் வணக்கங்கள். இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் நீர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. ஆமநேர்களே, நங்கையரின் குரல் நஞ்சென்று வலிக்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜோரா பேசுறதுக்கு இருக்காங்க. யார் இங்க இருக்காங்க முன்னாடி?
4: மீரா ராணி கூட ஆர்ஜே ரம்யா தயாரா வந்திருக்கிறேன். சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன். நம்ம வீட்டில் வந்து யூஸ்வலாக சில விஷயங்கள் பழக்க வழக்கங்களாகவே மாறியிருக்கும் இல்லையா? அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி அடிக்கடி நம்ம வீடுகளில் வந்து ஏதாவது ஒரு டயலாக், வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு டயலாக் வந்து சொல்லிடுவாங்க. நான்லாம் அப்போவே அப்படி, நான்லாம் எங்கே இருக்கேன் நீங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய டயலாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேசிட்டு போகலையா. இந்த மாதிரி நம்ம வீடுகளில் நம்ம அடிக்கடி வந்து சொல்லக்கூடிய வசனம் டயலாக்

0: வாழ்க்கை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில தலைப்பு டைரக்டா வந்து நேர்களுக்கு சொல்லியாச்சு. தோழிகளே, உங்க வீட்டுல அதிகம் சொல்லக்கூடிய வசனம் இது, டயலாக் இது அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்ப ஜாலியா ஃபன்னா வந்து கலந்துகிட்டு சொல்ல போறீங்க. உடனே கால் பண்ணுங்க 0462251332 மற்றும் ஒரு எண் 0462251332 பேசலாமா? முதல் தோழி யார், எங்கிருந்து?
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், டபுள் வணக்கம் சொல்றீங்க. யாரு?
2: யார்வாடி இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானிமா சொல்லுங்கம்மா.
2: ஆமா, நம்ம என்ன சொன்னாலும் புரியவே கிடையாது. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதான்னு தான் கேட்குவேன்.
0: இதுதான் அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க.
2: ஆமா, வேற நம்ம சொல்றது கேட்கணும்ல.
0: ஆமா கேட்கணும்ல.
1: குழந்தைங்க வேற மொழி பேசக்கூடிய அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த மொழி தான் பேசுவாங்களா, நமக்கு வந்து தாய்மொழியில தான் திட்டணும்னு வரும். அது அந்த குழந்தைங்க புரியாது, அம்மா என்ன சொன்னீங்க அப்படின்னு வந்து நிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு புரியுற பாஷையில திட்டணும்.
0: பேசலாம். அடுத்த தோழி யாரு? வணக்கம்.
3: வணக்கம். மீராமா இருக்கீங்க? ரம்யாமா இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும்.
0: சூப்பரா இருக்கும். யார் பேசுறீங்க?
3: ஆகும் இருக்கீங்க. சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கம்மா.
3: ரம்யாமா மாதிரி பாட்டு சூப்பரா போட்டியா.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
3: உங்களுக்கு அத்தனை நாளா என் மகனை எப்படி சொல்லுவோம்னாக்கி, தமிழ்நாட்டுல நீதாயே அழகு வர, யாருமே
0: அழகு சொல்லுவீங்க. நன்றி. இப்படி சொன்னா யாருக்குதான் சிரிப்பு வர்றது? தமிழ்நாட்டிலேயே நீதான் அழகு பிள்ளை அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து சந்தோஷமா இருக்கும், சிரிப்பு வரதான் செய்யும். ஓகே, உங்க வீட்டுல அடிக்கடி சொல்லக்கூடிய டயலாக் என்ன, அவசரம் என்ன அப்படின்னு தோழிகளே குயிக்கா வந்து கால் பண்ணி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ரம்யா, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்கலாமா?
1: பாட்டு
0: சங்கம் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். சங்கர் மகாதேவன் குரல்ல தான் பாடல் வந்துட்டு இருக்கு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரமாயிச்சு 12 மணி 22 நிமிடம். உங்க வீட்டில் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், அதாவது டயலாக் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நிறைய டயலாக் இருக்கு ரம்யா. அதை வந்து நாளெல்லாம் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா அப்படி நிறைய வீட்டில் டயலாக்ஸ் வந்து லேடிஸ் சொல்லுவாங்க. அப்புறம் நாளெல்லாம் இங்கே

0: எடுத்துக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் கூட வந்து அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவேன், நாங்களும் அப்பவே அப்படி அப்படின்னு சொல்லுவேன். வீட்டுக்காரர் எப்படி அப்படின்னு வந்து கேட்பாரு. இந்த டைலாக் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். எங்க அம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எல்லாம் இவ்வளவு பேசுறதுக்கு எங்க போய் அடி வாங்க போறியோ அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அது வீட்டுக்காரர் அடிக்கடி வந்து நினைவு கூறுவார். ஓகே பேசலாம் தோழி, யார் பேச போறாங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கங்க ரம்யா மேடம்.
0: நல்லா இருக்குமே. இது தவிர வேற ஏதாவது டயலாக் இருக்கு அவங்க வீட்டுல, வேற யாரும் சொல்லக்கூடிய டயலாக்ஸ்?
1: என் பெரிய பையன் வந்து கலரா இருப்பான். அவனுக்கு வந்து
0: இணைப்புக்கு
2: வந்துட்டீங்க.
0: என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டியே அப்படின்னு கூட டயலாக் நிறைய வீட்டுல சொல்லுவாங்க. இங்க தெரிஞ்ச ஒரு தோழி வீட்டுல அப்படிதான், இப்ப என்னத்த சொன்னாலும் சரி, ஒரு வேலை சொன்னா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு, இதெல்லாம் சமாளிஃபிகேஷனாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டயலாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, தோழிகள் நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு பாட்டு தான் கேட்டு வர போறோம். ஜானகிராமன் படத்துல இருந்தா அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. நிர்மலா ஹரிஹரன் பாடியிருக்காங்க. சிற்பியோட இசையில வந்துட்டே இருக்கு. பழனி பாரதியின் பாடல் வரிகளை தான் பாடல் கேட்க போறோம்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டும்.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களின் நேரம் சரியாக 12:30 ஆயிட்டுருக்கு. நம்ம தோழிகள் எல்லாம் சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் இந்த டயலாக் தாங்க நாங்கள் பேசுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய வசனம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோட ஷேர் பண்ணலாம் ரம்யா. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம வீட்டிலலாம் வந்து என்ன டயலாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு.
3: ஆமாம்.
2: அடுத்து சொல்கிறதுக்காக தோழி இணைப்பில் வந்திருக்காங்க, பேசுகிறோமா?
3: பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
2: யாருமா?
3: கண்ணம்மா.
2: கண்ணம்மா நெல்லையிலிருந்து சொல்லுங்க.
4: கண்ணம்மா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கோம்மா.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லமா இருக்கோம்.
2: சொல்லுங்க.
4: இந்த வீட்டுல யாராவது புதுசா வந்தாங்கன்னா, யாராவது வெளியில இருந்து வந்தாங்கன்னா, நீங்க என்ன செய்றீங்க, வேலை பாக்குறீங்களான்னு கேட்பாங்க.
2: அப்படி
4: சொல்றது ஒரு அடிக்கடி சொல்ல ஒரு வாக்கியம் அது.
3: வீட்டு நிர்வாகின்னு சொல்லணும்.
2: நிர்வாகின்னு சொல்லலாம் இல்லையா?
3: ஆமா.
2: ஹோம் மேக்கர்னு சொல்லலாம் இல்லையா?
4: ஆமா.
2: என்ன ஹவுஸ் வைஃப், சூப்பர் பாங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆழமா யோசிக்கிறீங்க.
4: யார் சொன்னாலும் அடிக்கடி சொல்லுவேன்.
2: சூப்பர்மா, நன்றி நன்றி கண்ணம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. பாருங்க எந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு. கண்ணம்மா கிட்ட தப்பி தவிர கூட யாரும் ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டுறாதீங்க நேர்களே.
3: ஆமா, சின்ன வயசுல எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மாற்றா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க.
2: ஆமா. இருந்தாலும் இந்த ஈஸியா எல்லாருக்கும் டக்குன்னு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற விஷயம் வந்து டக்குன்னு வந்துருதுனால அதை நான் ஹவுஸ்க்கு ஒய்ஃப் இல்லை அப்படின்னு வந்து தெளிவுபடுத்துறாங்க போல கண்ணம்மா. இதான் நிறைய டயலாக்ஸ்

0: நம்ம வீடுகளில் வந்து சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு டைலாகா, இதெல்லாம் ஏன்டா சொல்கிறோன்னு நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எதுக்கு சொல்கிறோன்னே தெரியாமல் நம்ம பல நேரங்கள் சொல்லியிருக்கோம். பேசலாமா? அடுத்த தோழி யார் வராங்க? வணக்கம்.
1: ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
1: பண்ணையார் பேட்டி எங்க வீடு வந்து சோனகன் விலை, அதனால அங்க வயலு கிணறு தென்னை மரம் எல்லாம் இருக்கு.
0: அதனால அப்படி சொல்லிடாதானே இந்த பண்ணையார் பேத்தின அப்படி அழகா சொல்றாங்க.
1: ஆமா, அதனால இங்க நாங்க இருக்க சாத்தாங்களம்மா
0: பெரிய யுவக பேத்தி அவங்க பேத்தின்னு யாரையாவது ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணி சொல்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய வீடுகள்ல நடக்கும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்க போறோம். சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. காதலை நிம்மதி படத்துல இருந்த பாடல் வருது. அறிவுமதியோட பாடல் வரிகளுக்கு சங்கீதா குழுவினர் பாடல் பாடியிருக்காங்க. தேவோட இசையில தான் பாடல் கேட்கலாம். இந்த தேவதை

0: ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: நேர்களே, நீங்களும் இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி egnchn1@gmail.com. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சி தொடரும்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பேனிஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில்

0: குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நிதி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கே டி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார்.

தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், கங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:50.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களை தொடர்கிறது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. நேரமாயாச்சு 12:51. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் உங்க வீட்டுல அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் என்ன, அதாவது டயலாக் என்ன அப்படினு பேசிட்டு இருக்கோம். பேசலாம். அடுத்த தோழி யாருக்கு? வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: ரம்யா மேடம். ரம்யா மேடம் வணக்கம். நான் வாசிவனோட ஆனந்த் பேசுறேன்.
1: ஆனந்தி, ஆனந்தமா வந்துட்டீங்க.
5: ஆமா.
1: ஓகே, சொல்லுங்க.
5: வசனம் எப்படி
1: எப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா செஞ்சிட்டீங்கன்னா
5: சொல்லுவீங்களா? அதேதான், அது எங்க வீட்டுக்காரங்க கிட்டதான் அடிக்கடி எப்படி
1: எப்படி
5: எப்படி தெய்வமே அது அப்படித்தான். அந்த மாதிரி வசனம்
1: வசனங்கள்லாம்
5: இருக்கும், அது எல்லா வீட்லயும் ரெகுலரா நடக்குது. நில்லுங்க நில்லுங்க, எரும மாட்டுல மழை வஞ்ச மாதிரி நில்லுங்க. அந்த அணு பிறக்கும் வசனம் எல்லாம் இருக்கும்.
1: ஏன்னா
5: நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அது இதுன்னு வந்து கேட்பாங்க. எனக்கு நான் ரெண்டு கையும் இருக்கு, இந்த பேண்ட்டுக்கு மேட்சா செட் எடுக்க தெரியல, ஷார்ட்ஸ் காணல. இப்போ பிள்ளைகள் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப அது இதுன்னு கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்ல அப்படிங்கிற வசனம் எல்லா
4: வீட்லயும் இருக்கும்.
5: மழை செஞ்சு ஓஞ்சது மாதிரி அவங்க அந்த பக்கம் தான் போனோம். நமக்கு வந்து பேசும் போன மாதிரி மௌனம் தான், அமைதியா உட்காந்துரும். வசனமே கிடையாது,
1: பேச வச்சு அழகு பாக்குறாங்க இல்லையா?
5: அதான்
1: ஆனந்தி, அப்படி ஆனந்தமா சந்தோஷமா இருங்க. நன்றி. பேசலாமா அடுத்த தோழி யார் இங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம்.
6: நிகழ்ச்சியை ஜோராக வழங்கப்பட்டிருக்கும் ரம்யமாக வழங்கப்பட்டிருக்கும்.
1: வந்திருக்கீங்க
4: வசந்தமா இருக்கிற வசந்தா மேடம்.
6: எங்க வீட்டுல அடிக்கடி பத்தியா ரசம் வச்சுட்டு போல வீட்டுக்காரு, என்ன ரசமா ரசமா வச்ச ரசத்தை வைக்கணும், ரசத்தை வச்சுட்டு
1: அப்படி வச்சிடாதீங்க அப்படி கூட.

0: ஒரு நாள்
1: நான்
2: வந்து எங்கயோ போற பாம்பே மெட்ராஸ் போறேன் இந்த பாட்டு சேர்ந்து மாட்டிக்கிட்டு
0: என்ன பண்றது, ஒரே டயலாக்ல ஓடுது.
2: ஆமா டயலாக் தான் வாழ்க்கையே ஓடுது.
0: சூப்பர்மா, ரொம்ப மகிழ்ச்சியா கலகலன்னு சொன்னீங்க. நன்றி நன்றி. பாத்தீங்களா ரம்யா,
1: ஆமா பாம்பேல இருக்க வேண்டிய நானு
0: இப்படி நான் பார்க்க நேரில இருக்கேனே அப்படி சொல்லி வருத்தப்படுறாரம்மா. சரி, டயலாக்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கதா செய்யும். ஏதோ ஒண்ணு பேசிட்டு கலகலான்னு வாழ்க்கை அப்படி நகர்த்திருப்போம். டயலாக்கு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கறதா இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த பேசி அந்த அந்த சூழலை வந்து சமாளிக்கிறோம் இல்லையா, அதுதான் விஷயம். வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. எது டயலாக் பேசினாலும் அடுத்தவங்க மனசு புண்படாதபடி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் நம்ம கேட்க போறோம். எந்த படத்துல இருந்து அப்படின்னா, இரணியன் படத்துல தான் பாடல் வந்துட்டு சொன்னல தான் பாடியிருக்காங்க. தேவோடைய சேல நாமத்துக்குமாரோடைய பாடல் வரிகள்ல தான் பாடல் கேட்க போறோம்.
1: மதுர வீரே அந்த பாட்டு தான் கேட்க போறோம்.
0: கண்டிப்பா சூப்பரான அந்த பாட்டு தான் கேட்க போறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையும் இருக்கு. ஓகே நேர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியா வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் அஜய் ரம்யா.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
4: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியுதவி திட்டம் குறித்து. இத்திட்டம் 100,00,000 கோடி ரூபாய் மத்திய நிதியுதவியில் செயல்படுகிறது. இந்த மத்திய நிதியுதவி திட்டச் செலவில் 25% ஈடு செய்யும். இது அடுத்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புறத்துறையில் 400,00,000 கோடி ரூபாய் மொத்த முதலீட்டிற்கு வழிவகுக்கும். இதன் மூலம் இந்தியாவின் நகர்ப்புற மேம்பாட்டு அணுகுமுறையானது மானிய அடிப்படையிலான நிதியுதவியிலிருந்து சந்தையுடன் இணைந்த சீர்திருத்தத்தால் உந்தப்பட்ட மற்றும் விளைவு சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கத்திற்கு ஒரு பெரும் மாற்றத்தை குறிக்கும். இத்திட்டம் உயர்தரமான நகர்ப்புற உள்கட்டமைப்பை வழங்குவதற்காக சந்தை நிதி, தனியார் பங்கேற்பு மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட சீர்திருத்தங்களை பயன்படுத்திக் கொள்ளும். இந்த நிதியானது மீள்திறன் கொண்ட, உற்பத்தி திறன் மிக்க, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப செயல்படும் நகரங்களை கட்டமைத்து அவற்றை நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்திகளாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிதியானது 2025-26 நிதியாண்டு முதல் 2030-31 நிதியாண்டு வரை செயல்படும். இதன் செயலாக்க காலத்தை 2033-34 நிதியாண்டு வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளது. நகரங்களை வளர்ச்சி மையங்களாக மாற்றுதல், நகரங்களின் ஆக்கப்பூர்வமான மறுவளர்ச்சி, நீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான முன்மொழிவுகளை செயல்படுத்துவதற்காக 2025-26 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு இது செயல் வடிவம் கொடுக்கிறது. நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான இந்த நிதியுதவி திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். திட்ட நிதியுதவியில் குறைந்தபட்சம் 50% நகராட்சி பத்திரங்கள், வங்கி கடன்கள் மற்றும் பொது தனியார் கூட்டாண்மை உள்ளிட்ட சந்தை மூலங்களிலிருந்து திரட்டப்பட வேண்டும். மீதமுள்ள பங்கை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது பிற மூலங்களிலிருந்து வழங்கலாம். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் சீர்திருத்தம் சார்ந்த முன்மொழிவுகளுக்கு ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சவால் முறை மூலம் திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். நகர்ப்புற நிர்வாகம், சந்தை மற்றும் நிதி அமைப்புகள், செயல்பாட்டு திறன் மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் ஆகிய துறைகளில் சீர்திருத்தங்களுக்கு வலுவான உந்துதல் அளிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட இடர்பகிர்வு கட்டமைப்புகள் மற்றும் சேவை வழங்கல் தரநிலைகளை அளவுகோலாக கொள்வதன் மூலம் தனியார் துறை பங்கேற்பு ஊக்குவிக்கப்படும். பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ள ₹5,000 கோடி நிதியானது 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்கள் உட்பட 4,223 நகரங்களின் கடன் தகுதியை மேம்படுத்தும். குறிப்பாக முதல் முறையாக சந்தை நிதியை பெறுவதற்கு இது வழிவகுக்கும். மேலும் இந்த நிதியின் கீழ் உள்ள திட்டங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும்.

0: ஏற்படுத்தும் தாக்கம், நிலைத்தன்மை மற்றும் சீர்திருத்த நோக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய சவால் அடிப்படையிலான கட்டமைப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் நிதியுதவியானது சீர்திருத்தங்கள், மைல்கற்கள் மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட விளைவுகளுடன் இணைக்கப்படும். மேலும் நிதி விடுவிப்பிற்கு சீர்திருத்தங்களை தொடர்வது ஒரு முன் நிபந்தனையாகும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஒற்றை டிஜிட்டல் இணையதளம் மூலம் திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களின் காகிதமில்லா கண்காணிப்பு எளிதாக்கப்படும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம், அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியுதவி திட்டம் குறித்து.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் கேட்கலாம் தினம்தோறும் இரவு 9 மணிக்கு. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has officially concluded a historic high-stakes state visit to Australia, leaving behind a future-proof blueprint for the India-Australia Comprehensive Strategic Partnership. From high-powered boardrooms to iconic landmarks, this intense itinerary systematically advanced diplomatic, economic and security ties between the two democratic giants. The grand tour culminated in spectacular sports diplomacy at the iconic Melbourne Cricket Ground. Standing on the historic turf, the two leaders officially launched the India-Australia Sports Collaboration Roadmap. Prime Minister Narendra Modi will reach Auckland today on a two-day visit to New Zealand. On the third and last leg of his three-nation visit, Mr. Modi will hold talks with his New Zealand counterpart Christopher Luxon. India and New Zealand are celebrating 100 years of sporting ties in 2026. Hockey, which started this journey in 1926, continues to bring the two countries closer. The sporting relationship began in 1926 when the Indian Army hockey team became the first Indian sports team to tour New Zealand. Former Hockey New Zealand CEO and 1976 Olympic gold medalist Ramesh Patel says Prime Minister Narendra Modi's visit will further strengthen sports cooperation between the two countries. As India and New Zealand celebrate a century of sporting ties, hockey remains a strong bridge of friendship, connecting the people of both countries and inspiring future generations. New and Renewable Energy Minister Prahlad Joshi today said clean energy met over 50% of the country's electricity demand for the second time. In a social media post, Mr. Joshi said renewable sources contributed 50.2% of the power supply on the 6th of this month. The minister called this a testament to the growing strength and reliability of India's clean energy ecosystem. He said under the leadership of Prime Minister Modi, India continues to power sustainable growth with speed and determination. Niti Aayog member Dr. Joe Ramania held interaction with UNICEF India representative Cynthia McCaffrey and her delegation in New Delhi to strengthen collaboration on child-centric development, school education and human development. According to Niti Aayog, the discussions focused on safe and inclusive learning, foundational literacy and numeracy, teacher education, student well-being, cyber safety and digital security, particularly in aspirational districts and blocks. The India Meteorological Department has issued a red alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall in Uttarakhand today, while in some parts of Arunachal Pradesh, Assam, Meghalaya, Subhimalayan West Bengal, Sikkim and Uttar Pradesh, heavy to very heavy rainfall is expected today. The Met Department has issued a yellow alert for light to moderate rainfall over the national capital today. Monsoon activity continues to remain active across several parts of Himalaya.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பினர்களுக்கு மீண்டும் இனிமையான பிற்புகள் வணக்கங்கள். நேர பிற்புகள் 1:16. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இது நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைய நலம் தானா நிகழ்ச்சியில் காளானின் நன்மைகள் பத்தி தான் பேச போறோம். இயற்கை நமக்கு வழங்கி இருக்கிற சத்துமிக்க உணவுகளில் காளான் அப்படிங்கிறது முக்கிய இடத்த பெறுதுங்க. குறைந்த கொழுப்பு, அதிக புரோட்டீன், அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள், இது மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த காளான் சுவையான உணவாக மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சிறந்த உணவாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் இதய நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்களை வழங்குறதுக்காகவும் இந்த காளானை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்முடைய சமைச்சீர் உணவு பழக்கத்தில் காளானை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம். இன்னைக்கு நம்ம நலம் தர நிகழ்ச்சியில காளானின் நன்மைகள் பத்தி இன்னும் தொடர்ந்து நிறைய பேசலாம். இப்ப நடந்த நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. ஆலயமணி படத்துல இருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசீலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில்.

0: பயங்கரமான பொண்ணு.
1: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

பெண்மணியின் நன்மைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோங்க. இது நலம்தான நிகழ்ச்சி. 1:18 ஆயிட்டு இருக்கு. காளான் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்கிறதுனால எல்லா வயசில் இருக்கிறவங்களும் வந்து சாப்பிட முடியும். குறிப்பாக சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு நிறைய புரத

சத்து கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு சிறந்த மாற்று உணவாக இருக்கும் இந்த காளான். என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு இந்த காளான் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. காளானில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அது மட்டும் இல்லாமல் உயிர் செயல்பாட்டு சேர்மங்கள் எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ரொம்பவே ஹெல்தியாக வச்சுருக்கு. நார்ச்சத்து, பொட்டாசியம், குறைந்த கொழுப்பு சத்து இதுகள்லாம் இருக்கிறதுனால நம்முடைய இதய நலனுக்கு ரொம்பவே நல்லது இந்த காளான உணவில் சேர்த்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவுது. எப்படி அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பாட்டு வந்துட்டே இருக்கு கண்ணதாசனின் பாடல் வரிகளில். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து. நேர்களை முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

காலணி நன்மைகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நலம் தர நிகழ்ச்சியில் நேரம் ஆயாச்சு 1:25 நிமிடம் நேர்கள் கேட்டிருக்கிறீங்க. இது நம்ம நெல்லை பண்பலை 102.6. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து குறைந்த கலோரி அளவு இருக்குது அப்படிங்கிறதால, அது மட்டும் இல்லாமல் நார் சத்து வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதால இரத்த சர்க்கரை அளவை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கலோரி கம்மியாக இருக்குது, நார் சத்து இருக்குது அப்படின்னாலே வந்து உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து நிச்சயமாக வந்து சாப்பிடக்கூடியது உணவு தான் இல்லையா. அந்த மாதிரி காளான் நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் குறைந்த கலோரியும் வந்து நீண்ட நேரம் பசியை வந்து கட்டுப்படுத்த உதவும் அப்படிங்கிறதால உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த காளானை உணவில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எலும்புகளுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. காளான்களில் விட்டமின் டி இருக்குது. இந்த விட்டமின் டி வந்து கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவி செய்கிறதால நம்முடைய எலும்பு வலிமையை வந்து பேணுவதற்கு இந்த காளான் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதனால் காளான் வந்து உணவில் சேர்த்துக்கலாம். 1:26 நிமிடம் ஆயிட்டுருக்கு நலம் தர நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. சர்வர் சுந்தரம் படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பி சுசீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் பிற்பகல் 1:31 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, நம்ம நிலைப்பெண்மலை 102.6 இருந்து கேட்டிருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் காளானின் நன்மைகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோங்க. மூளை, நரம்பு மண்டலம் இந்த ரெண்டுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த காளான் ரொம்பவே நல்லது. சாப்பிடும்போது இதில் வந்து விட்டமின்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால நரம்பு செயல்பாடு, அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் உற்பத்தி வந்து அதிகமாக்குறதால ரொம்பவே மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் ரொம்ப நல்லது காளான். இதில் இருக்கக்கூடிய செலினியம், எர்கோதியோனின் அப்படிங்கு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கு. சுவையாக இருக்கிற இந்த காளான் ரொம்ப ஆரோக்கியமானதும் இருக்கு இல்லையா. இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, சிவகாமியின் செல்வன் படத்துல இருந்தா பாடல் கேட்க போகிறோம். புலமை பித்தன் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேரம் ஒரு மணியமா பத்து ஏழு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் நுண்ணுயிர்களுடைய சமநிலையை வந்து ஆதரித்து செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு காளான் உதவிகரமாக இருக்குங்க. சுவையும் சத்தும் நிறைந்த இந்த இயற்கை உணவுகளில் காளான் அப்படிங்கிறது முக்கிய இடத்தை பெறுது. உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களை வழங்குறதோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கறதால நமக்கு ஆரோக்கியமான ஹெல்தியான லைஃபுக்கு வந்து நம்ம உணவில் காளானை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மணி 37 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. மாட்டுக்கார வேலன் படத்தில் இருந்த பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனின் பாடல் வரிகளில் ஜிஎம் சவுந்தரராஜன், சுசீலா எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் தான் பாடல் வருது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
5: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 14555 पर कॉल करें.

நேர்லி நேரம் ஒரு மணி 42 நிமிடம். கலந்துரையாடல் நிகழ்ச்சியில காலணியின் நன்மைகள் பத்தி தான் நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம். சமச்சீரான உணவு முறை, முறையான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இதோடு சேர்த்து இந்த காலாணியம் அளவோடு நம்முடைய உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்நலத்தை ரொம்பவே ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கையிலும் தான் இருக்குது. நேர்களை நலம் தானாவில் அடுத்து நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து கண்ணதாசரின் பாடல் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பேசு சிலா குரல்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நேர்கள் கேட்கலாம் பாடல். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்றவுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் LNT நிறுவனத்துடன்

0: கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாபே காட்சி திகழும் என்று கூறிய அவர், தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர், மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டின் நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806 ஆண்டு ஜூலை 10 நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளருக்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பா இளஞ்செழியன்.
0: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14 தேதி பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வேலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம்

0: உள்ளதால் சொட்டு நீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமைய உள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் தமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
2: மஞ்சள் காமாலை வருது, வலது மார்புக்கு கீழேயும் பின்னாலேயும் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பித்தப்பை கல்லாகவும் இருக்கலாமா, ஆர்டினரி வைரல் ஹெப்பாட்டைடிஸ் தானா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி அதுக்கான மருத்துவம் பண்ணுறது நல்லது. வைரல் ஹெப்பாட்டைடிஸ் தான் சொல்லிட்டு நமக்கு சும்மா நம்மளே கை மருந்து எடுத்துக்கூடக்கூடாது. ஏன்னா இந்த பித்தப்பை கல் வந்து அந்த பைல் டக்டில் அடைக்கும் போது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்னு ஒரு மஞ்சள் காமாலை வரும், அடைப்பு மஞ்சள் காமாலைன்னு பேர். அது வந்ததுன்னா அந்த பித்த நீர் வந்து வெளியில் ஏற முடியாமல் உடல் முழுவதும் அங்கே பரவி வந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை உண்டாக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மஞ்சள் காமாலை வந்து ட்ரீட் பண்ணணும். அந்த வலியோடு இருக்கிறவங்க, வலது மார்புக்கு கீழேயும் பின்பக்கமும் வலி இருந்ததுன்னா அது பித்தப்பை கல்லாக இருக்கலாம். சிறுநீரக கல்லை பொறுத்தவரையில் சித்த மருத்துவத்தில் சிகிச்சை அப்படின்னு சொன்னோம்னா சிறுகண் பீளை என்று சொல்வார்கள். அதாவது கண்ணிலிருந்து விழக்கூடிய ஒரு பீளை போன்று அமைப்பை கொண்ட பூவை அமைப்பு கொண்டதுனால அதுக்கு சிறுகண் பீளைன்னு சொல்லுவாங்க. பொங்கப்பூ அப்படின்னா காமனாக தெரியும், பொங்கப்பூ தான் இதுக்கு மருந்து. பூ, அதுக்கு அடுத்தது அதோடைய இலை, அதோடைய வேர், அதோடைய தண்டு எல்லாத்தையும் சேர்த்து அதோடய சமூலம்னு சொல்லுவோம். அதை வந்து கஷாயம் போட்டு குடித்தோம்னா வந்து அந்த சிறுநீரக கல் அற்புதமாக குறையும். நீர்முள்ளி குடிநீர் என்று நீர்முள்ளின்னு சொல்லிட்டு இந்த வயல் வரப்புகள்லாம் இருக்கும், சிறுநீரக கல்லுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இது போக வெடியுப்பு சுண்ணம் அப்படின்னு நாங்கள் கொடுப்போம். அடுத்தது நண்டுக்கல் பருப்போம், சிலாசத்து பருப்பம், குங்கிலிய பருப்பம், இப்படியெல்லாம் நம்ம நிறைய மருந்துகளை பயன்படுத்தி சிறுநீரக கல்லை எளிதாக அங்கே சரி பண்ணலாம். 15 mm கல் வரைக்கும் கூட வெளியேறியிருக்கு. ஆனால் சிறுநீரகத்துக்குள்ளே அந்த கிட்னிக்குள்ளே இருக்கணும், அந்த டியூபுக்குள்ளே அடைப்பு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அது மூவ் ஆகாது. அந்த மாதிரி உள்ள கல்லெல்லாம் பெரிய பெரிய கல்லுகள் கூட ஒரு நிதானமான ட்ரீட்மெண்ட்டில், ஒரு 6 months அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அவர்கள் அந்த நீர் சத்தையும் சரியாக எடுத்துகிட்டு உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணும்போது அழகாக அங்கே வெளியேறும். பித்தப்பை கல்லை பொறுத்தவரை பித்தப்பையில் அந்த பைல் டக்டில் போய் அடைச்சிக்கிட்டுனா தான் பிரச்சனை.

0: அடைக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம மருத்துவம் மூலமாக அழகாக எடுத்துக்கலாம். அந்த அடைச்சிடுச்சுன்னா அது சொன்னேன் இல்லையா, உயிருக்கே ஆபத்துங்கிற ஒரு நிலை வர்றதுனால ஆங்கில மருத்துவர்கள் அதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த நிலை வராமல் இருந்தால் நம்ம அழகாக சித்த மருத்துவத்திலே அழகாக சரி பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் உண்டு இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பித்தப்பை கல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அழகாக வாழ்த்துக்கு நீங்கள் மைல்டாக இருந்தால் கூட நம்ம சித்த மருத்துவத்திலே இது பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அதை அடைச்சிடுச்சு, அந்த பாதையை பைல் டக்டாக அடைச்சிக்கிடுச்சு, அந்த பித்த நீர் வெளியேற முடியல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மஞ்சள் காமாலையும் சிவியராக வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நம்ம எடுத்து ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். மற்றபடி நம்ம சித்த மருத்துவம் எடுத்து அந்த பித்தப்பைகளை நாம் எளிதாக சரி பண்ணிக்கொள்ளலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
2: நேர்களினை கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: Good afternoon. This is Akashwani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to arrive shortly in Auckland on two-day visit to hold talks with his New Zealand counterpart. Centre amends drugs rules to regulate high alcohol-containing drug formulations. India strongly condemns conflict-related sexual violence at UNSC, describes it as tool of war and terrorism. IMD issues red alert for heavy to very heavy rainfall in Uttarakhand today. In FIFA World Cup, Spain to face Belgium in second quarter-final tonight. And in women's cricket, India to take on England in historic one-off test match at Lord's Cricket Ground in London this evening. Prime Minister Narendra Modi will shortly reach Auckland on a two-day visit to New Zealand on the third and last leg of his three-nation visit. Mr. Modi will hold talks with his New Zealand counterpart, Christopher Luxon. Both leaders will review the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. The visit to New Zealand will be the first visit by an Indian Prime Minister in 40 years. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. In a reflection of the strong people-to-people ties that exist between India and New Zealand, the Prime Minister will address a large gathering of the Indian diaspora during the visit. India and New Zealand are celebrating 100 years of sporting ties in 2026. Hockey, which started this journey in 1926, continues to bring the two countries closer. A report.
4: This monumental state visit has systematically transformed India-Australia relations from standard diplomatic engagements into a
5: The sporting relationship began in 1926 when the Indian Army hockey team became the first Indian sports team to tour New Zealand. The legendary Major Dhyanchand was also part of that historic team, making it one of the most memorable chapters in hockey history. 100 years later, the friendship continues to grow. Earlier this year, the Indian women's hockey team won the FIH Women's Nations Cup in Auckland by defeating host New Zealand in the final. Former Hockey New Zealand CEO and 1976 Olympic gold medalist Ramesh Patel says Prime Minister Narendra Modi's visit will further strengthen sports cooperation between the two countries.
6: They're coming for the free trade agreement signing, and that's very significant, of course, but to have sport involved as well, because I think that's very important, because it ties countries together. We play against each other both here in India and in New Zealand.
5: As India and New Zealand celebrate a century of sporting ties, hockey remains a strong bridge of friendship, connecting the people of both countries and inspiring future generations. Manju Meena for Akashwani, New Zealand, Auckland.
3: Earlier, Prime Minister Narendra Modi officially concluded a historic high-stakes state visit

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது திரை எருவி. திரை எருவி நிகழ்ச்சியில் வழக்கம் போல் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாடல்களை நான் கொடுக்க போகிறேன். அதில் இடைப்பட்ட வரிகள், மியூசிக் இதனால் கொடுப்பேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கூட இணைகிறாங்க. முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: என்ன
1: பாட்டு அப்படின்னு கண்டுபிடிங்க சரிங்களா.

0: என்ன பாடுன்னு கண்டுபிடிச்சிங்களா?
1: இது சிவாஜி கேரேஜாவா?
0: இல்ல இல்ல, இவங்க ஜெயலலிதா வருவாங்க இந்த பாட்டுல.
1: எம்ஜிஆரா?
0: இல்ல இல்ல இல்ல, இதுல வந்து ஜெயலலிதாவுக்கு அண்ணனா நாகேஷ் நடிச்சிருப்பாங்க.
1: அண்ணன் நடிச்சிருப்பாங்க. படம் பார்த்திருக்கேன், ஞாபகம் வர முடியாது.
0: ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு. சரி சரி, இருந்தாலும்
1: எல்லா நேரம் சூப்பரா இருக்கு மேடம். மனவரும்பு தான் குக்கு, எல்லா நேரம் சூப்பரா இருக்கு நேஜி.
0: ஓகே சார், நன்றி நன்றிங்க சார். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போமா? ஓகே சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு, நல்ல முயற்சி பண்ணீங்க. அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: கேடிசி நகர் லட்சுமி.
0: கேடிசி நகர்ல இருந்து லட்சுமி. இதுக்கு முன்னாடி ஒரு
2: பாடல் ஒரு நாள்
0: அதேதா, என்ன படம்னு தெரிஞ்சதா?
2: படம் மேஜர் சந்திரகாந்த்.
0: அதேதா அதேதா, சூப்பரா கண்டுபிடிச்சிங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
2: கரெக்டாங்க?
0: ஆ கரெக்ட் தான் கரெக்ட் தான், சூப்பர் பாட்டு தான். அதேதா, சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். வறுமையின் நிறம்.

0: ஆடியோ. தனனனான
1: ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள்.
2: சபாஷ்!

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: கேட்டுட்டு இருக்கீங்க திரையருவி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. கேட்ட பாடல்கள் கே பாலச்சந்தர் அவங்களுடைய தயாரிப்புல வந்த பாடல்கள், படங்கள்ல இருந்து இடம்பெற்ற பாடல்கள். இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சி முழுக்க கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள்ல இருந்தா பாடல்களை கேள்வியா கொடுக்க போறோம். அடுத்த பாடல் என்ன, அதை நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில இணைறாங்க நேயர், வணக்கம். சுப்பிரமணியன் சார், நீங்க நிறைய பழைய பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: என்ன பாடல் என்ன திரைப்படம் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: வரவு எட்டனா,
0: அதேதான்.
1: அந்த படம் பாடல் வந்து முத்துராமன் நடித்த படம்.
0: நிறைய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. பாடல் அருமையா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தேவிக்கு பேசுறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பாடல் தான் நினைக்கிறேன், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, கேளுங்க.
3: கவலை ஏதும் இல்லை.
0: பாட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தெரிஞ்சு வச்சிருக்காங்கப்பா. சரிங்க, இப்ப திரையரவி நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். சிந்து பைரவி திரைப்படத்துல இருந்து அதே பாட்டு தான் கேட்டு ரசிங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருக்கு. இன்னைக்கு கே பாலச்சந்தர் அவங்க இயக்கத்துல வந்த படங்கள்ல இருந்தா பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். இவருடைய சொந்த ஊர் தஞ்சாவூரை சேர்ந்த நன்னிலம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான். இவர் ஜூலை 9 தேதி 1930 ஆண்டு பிறந்திருக்கிறாரு. இவர் நிறைய நாடகங்கள் தான் ஆரம்பத்தில் எழுதிட்டு இருந்தார். மேஜர்

0: சந்திரகாந்த், அவர் எதிர்நீச்சல், நாணல், இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் தான் எழுதிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை வச்சு தான் அவர் வந்து திரைத்துறைக்குள்ளே வந்தார். கமல், ரஜினி, சிரஞ்சீவி, நாசர், பிரகாஷ்ராஜ், பூர்ணம் விஸ்வநாதன், சரத்பாபு, சார்லி, விவேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்களை இவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவருடைய முதல் படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்க்குமிழி. இந்த படத்தில் நாயகனாக நாகேஷ் நடிச்சிருப்பார். இப்போ நாகேஷ் நடித்த ஒரு திரைப்படத்தில் தான் பாடல் எடுத்து நம்ம கேள்வியாக கொடுக்க போகிறோம். நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரிங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் தூத்துக்குடி மாவட்டம் எழுந்தபட்டியிலேருந்து மாரியம்மாள் பேசுகிறேன்.
0: மாரியம்மாள், ஓகே. உங்களுக்கு நீங்கள் பழைய பாடல்கள் நிறைய கேட்டிருக்கிறீங்களா?
1: கேட்பேன் மேடம், ஆனால் ஈஸியாக போடுங்க.
0: சரி, ஈஸின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிங்களா பார்க்கலாம்.

0: அதேதான் அதேதான்.
1: எத்தனை வண்ணங்கள்
0: மொத்தமா சேர்ந்தும் போது சூப்பர் சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்,
1: தேங்க்யூ.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சூப்பரா இருக்கிறேன். சரி, நீங்க பாடல் கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி பரவாயில்ல, இப்ப உங்களுக்காக தேங்க்யூ. சரி ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.
2: இடையாட வளையாட சலங்கைகள் ஆட
0: அதேதா அதேதா அதேதா சூப்பர் சூப்பர் சூப்பர். தில்லுமுள்ளு படம் சூப்பரா கண்டுபிடிச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். ஸோ மகாலட்சுமி சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்க, இப்ப திரை ஏறிவி நிகழ்ச்சியில பாடல் நாம கேட்க போறோம். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

திரையருவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் தான் கொடுத்துட்ருக்கிறேன். இவங்க அறிமுகப்படுத்தின ஹீரோயின்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீதேவி, ஜெயபிரதா, சரிதா, சுஜாதா, ஸ்ரீபிரியா, ஜெயசுதா, ஜெயசித்ரா, கீதா, ஸ்ரீவித்யா, சுமித்ரா, ஜெயந்தி, மதுபாலா, ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுவும் இவங்களுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பெண் பாத்திரங்கள், கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே ஒரு புரட்சிகரமான கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். அப்படி வெளிவந்த ஒரு படங்கள்ல இருந்து இப்போ ஒரு பாட்டு நம்ம கேள்வியா கொடுக்க போறோம். நேர்களும் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்களுடைய இணைப்பு கிடைக்கல. வணக்கம், வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், கட்டேரிப்பட்டில இருந்து விஜயா. சாப்பிட்டீங்களா விஜயா? சத்தமே வரலையே. அப்ப ஒரு உற்சாகமா சொல்லுங்க, கட்டேரிப்பட்டில இருந்து விஜயா பேசுறேன் அப்படின்ட்டு. ஓகே, சரி ஓகே. உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: அது என்னடி உலகம் இது
1: எத்தனை உங்களுக்கு பாட்டு வந்துருச்சு ஆ சரி
0: அடி என்னடி உலகம் எத்தனை கரகம்
1: பாட்டு கரெக்ட் படம் என்ன
0: படம் பேரு சூரியகாந்தி
1: இல்ல இல்ல அந்த படத்துல ஹீரோயினோட பேரு வந்து என்ன அப்படின்னா கவிதா ஹீரோயின் தான் வந்து அவங்க குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க தான் காதலிச்சவரே தன்னுடைய தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துருவாங்க அதே தான் அதே தான் அந்த படம் தான் அந்த படம் தான் சூப்பர் அருமையா கண்டுபிடிச்சிங்க வாழ்த்துக்கள் விஜயா
0: நன்றி
1: நன்றி அடுத்த நேயர் வணக்கம் லட்சுமணன் சார் உங்க சவுண்ட கொஞ்சம் ரேடியோ சவுண்ட் குறைச்சிக்கலாமா சரி அடுத்ததா ஒரு படம் வந்து கொடுக்க போறேன் இவங்க வந்து நடிகை சரிதா நடிச்சிருந்த ஒரு படம் இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க சில பேர் தான் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய படங்கள் நீங்க கொஞ்சம் பாத்துருக்கீங்களா
2: பழைய படம் இல்லையா புது படம் தான் கேட்டுங்க
1: புது படம் தான் கேட்டிருக்கீங்களா
2: அது என்னடி உலகம் அது எத்தனை கழகம் பந்தம் என்பது பாசம் என்பது பெருங்கவலை
1: அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்களே
2: போட்டு விடுங்க
1: சரி சரி அடுத்து உங்களுக்காக என்ன பாட்டு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு தான் கொஞ்சம்

0: தெரிஞ்சதா?
1: தெரியலையா?
0: தெரியலையா? சரிதா நடிச்சிருப்பாங்க. இது வந்து தண்ணீர் பிரச்சனையே பேசின ஒரு படம்.
1: தெரியலையா?
0: தெரியலையா? தெரியலையா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதாவது எனக்கு புது பாட்டாக கொடுத்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேனேமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கால் பண்ணுங்கள். அதாவது தண்ணீர் பிரச்சனையை பேசின ஒரு படம், இதில் சரிதா நடிச்சிருப்பாங்க. அதாவது அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை நிறைய பேர் நம்ம சிட்டிசன் திரைப்படத்தில் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த படத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கிராமம் ரொம்ப வறண்ட ஒரு கிராமமாக இருக்குது. தண்ணீர் தேடி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மழையும் அந்த சமயம் ரொம்ப பெய்யாமல் இருந்திருக்கும். ஒரு ஒரு காட்சியில் வந்து என்னென்னா, அந்த சரிதா அவங்க மேலே வந்து அப்படியே மழை துளி விழும், மூக்கு மேலே தோல் மேலே விழும். அது ரொம்ப பூரிச்சு போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஓடி போய் பாருங்க பாருங்க பாருங்க, மழை துளி வந்துருச்சு, மழை துளி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எல்லாரும் ஆர்வத்தோட மழை வருமா அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் கடைசியில் மழை வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை பேசின ஒரு படம், தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கிற ஒரு படத்துல தான் இப்போ நம்ம பாடல் கேட்டோம். அது என்ன படம் அப்படிங்கிறத தெரிஞ்சா கால் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டே தொடர்ந்து அணிஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: இணைந்திருக்கிறோம் திரையறிவி நிகழ்ச்சியோடு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் பிற்பகல் 2:51 ஆயாச்சு. ஏற்கனவே ஒரு பாடல் கொடுத்திருந்தோம், சரிதா அவர்கள் நடித்திருந்த படம், கே பாலச்சந்தர் இயக்கத்தில் தேசிய விருது வாங்கின ஒரு படம், தண்ணீர் பிரச்சனை பேசின ஒரு படம் அப்படின்னு சொன்னேன். கண்டுபிடிக்கிறாங்களா நேயர்கள், பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: கோவில்பட்டியிலிருந்து?
1: கோடீஸ்வரர் நகர் மேடம்.
0: கோடீஸ்வர நகர்லிருந்து?
1: சுப்புலட்சுமி.
0: சரி சரி, ஓகே சுப்புலட்சுமி. உங்களுக்கு அந்த பாடல் என்னன்னு தெரிஞ்சதா?
1: பாடல் தெரியும், படம் பேர் தண்ணீர் தண்ணீர்.
0: அதேதான் அதேதான், மேகம் திரளுதடி அப்படிங்கிற ஒரு பாடல்
1: தான்.
0: ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிக்க. நீங்க அந்த படம் பாத்திருக்கீங்களா? அவங்க சின்ன வயசுல பாத்துருப்பாங்க, அதனால கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு நினைச்சா இருந்தாலும் பரவாயில்ல, அழகா சுப்புலட்சுமி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: தண்ணி தண்ணி மேடம் கிடைக்கல.
0: சரி பரவாயில்ல, உங்க பேர் சொல்லிருங்க. ஜோதி. முகவூர் ஜோதி.
2: முகவூர் ஜோதி.
0: சரி, உங்களுக்காக வேற ஒரு பாட்டு குடுக்கறேன். இது கொஞ்சம் பழைய பாட்டு தான், கெஸ் பண்ணுங்க சரிங்களா. ஓகே, கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஓ பத்தடி பெரியது.
0: அதாவது நவராத்திரி சீன் வரும். இது வந்து ரெண்டு ஹீரோயின் வரக்கூடிய ஒரு பாடல். அதே தான், அதே தான், அதுதான். கிருஷ்ணருக்கு
1: மனசுலே
0: வந்து ஜோடி என்ன சொல்லுவாங்க, ஒன்று பாமா இன்னொரு ருக்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு பாட்டு வரும். யோசிங்க யோசிங்க யோசிங்க. தெரியும் தெரியும், தான் நாளே சொல்லிடுறேன். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன்.
1: நகை மன்னன் பூவிழி கண்ணன்.
0: அதே பாட்டு தான். படம் வந்து இருக்கோடுகள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சார். உங்களுக்காக நானே அந்த பாட்டை சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள் மா. நன்றி. இந்த மாதிரி நிறைய படங்கள் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க. அதுலேருந்து

0: சில பாடல்களை இன்றைக்கி நாம் கேட்டோம். நேர்களும் அதை அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. நேரம் 2:54 ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருணத்துக்கு நாம் வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம், புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து 3:00 செய்திச்சுருக்கம், அதனை தொடர்ந்து 3:02 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு பெறலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 to 4 வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திரமோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கக் கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் லார்ட்ஸில் தொடங்குகிறது. இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 3:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க, இது குக்கு நிகழ்ச்சி. நேர்களை குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக 9443730794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடமற்ற திரைப்படம் மறக்காமல் உங்கள் பேர் ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கு நமக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தாளார்குளத்திலிருந்து ஃபோர்ஜியா பிரீத்தி ஃப்ரான்சிஸ் அவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. தொள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து தொடுத்தொடு வினவே அப்படின்ற அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் சித்ரா குரல்கள் எல்லா நேர்களுக்காகவும். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகே

0: உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 3:09 ஆயிட்டுருக்கு. கிராமகுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உடையாம்புலியிலேருந்து ஆகாஷ் பாடல் கேட்டிருக்காங்க. ராமன் தேடிய சீதை இந்த படத்துலேருந்து இப்போவே இப்போவே பார்க்கணும் இப்போவே அந்த பாடம் தான் கேட்டிருக்கிறாங்க. எல்லா நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. 3:10 நிமிடத்தில்

நேரம் 3:14 நிமிடம். குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நேர்களே. நமக்கு நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த பாடல் யாருக்காக வருது அப்படின்னா, குருவன் கோட்டையிலிருந்து முருகன் தீபக் பாடல் கேட்டிருக்காங்க. சீதனம் திரைப்படத்திலிருந்து வந்தாளப்பா வந்தாளப்பா அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு எல்லா நேர்களுக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரலை நேரம் சரியாக 3:20 ஆயிட்டிருக்கு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக அடுத்த பாடல் விருப்பம் யாரெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க? பிந்து சைலஜா பாடல் கேட்டிருக்காங்க, ஆனந்தபுரம் இந்த ஊர்லேருந்து. என்ன செய்ய மச்சான் படத்திற்காக கருப்பு நிலா பாடல்லாம் கேட்டிருக்காங்க, சித்ராவோட வாய்ஸில் வந்துகிட்டே இருக்கேன்.

நேரமாயிடுச்சு, பிற்பகல் 3:26 நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். கழுகுமலையிலிருந்து செல்வராணி பாடல் கேட்டிருக்காங்க. படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக இந்த பாடல் தான் நம்ம குக்கு நிகழ்ச்சி நிறைவான பாடலாக கேட்க போகிறோம். நிறைய நேர்கள் குக்கு நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்டிருக்கீங்க. சிவநாடான்லேருந்து மாரி, கயத்தாறுலேருந்து பிரகாஷ், தோட்டம்பாளையத்துலேருந்து கோகிலா பழனிசாமி, அப்புறமா மும்பையிலேருந்து கே ராஜன், தென்காசி குத்தாலிங்கம், முடியாமொழி அருள்ராஜ், அபிஷேக் அனீஷ் விகேப்பர், முகமது காசிம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. மாதிரி ஆறாம் பண்ணையிலிருந்து ஜெய்வ நிஷா கேட்டிருக்காங்க. ஆளுங்குளம் கனி ரவி, ஆரியங்கவர் லக்ஷ்மி, இந்திரா, தேனி, கார்மேக கண்ணன், விஜய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சுரண்டையிலேருந்து முகமது அன்வர், வானரமுட்டையிலேருந்து நம்பிராஜ் சார் கேட்டிருக்காங்க. அது மறிப்போலாங்குளம் முத்து, சுரண்டை பிரேமா, உடையாம்பொழி மரியதாஸ், கருணாநிதி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. பேட்டையிலேருந்து மேரி வேளாங்கனி, இப்படி நிறைய நேர்கள் வாட்ஸ்அப் மூலமாக பாடல்கள் கேட்டிருக்கீங்க. நேரம் போதல் அப்படிங்கிறதுனால இவ்வளோ பாடல்கள் தான் ஒளிபரப்ப முடிஞ்சது. நேர்கள் பாடல் கேட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நிறைவான பாடல் கேட்கலாம்.

நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது கோகோ நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: मौर्यकालीन पाटलिपुत्र, अभी आपने सुना ये कार्यक्रम और श्रोताओं इसी कार्यक्रम के साथ अब हम अपने कार्यक्रम को विराम देने की आज्ञा चाहेंगे, तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேர்களது வரை கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக அதனை தொடர்ந்து புதுகை தும்பி நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. புதுகை தும்பி நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0462251332 மற்றொரு எண் 0462251332. இப்போ கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திரமோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா, பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்களுக்கு மகிழ்ச்சியான மாலை வணக்கங்கள். இளமையாச்சி மாலை 4:02. பாட்டி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் ரிலாக்ஸா இருப்பீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்கறதுக்காக. ஆமா நேயர்களே, பொதிகை தும்பி நிகழ்ச்சினாலே ஒரே கலகலப்பு விறுவிறுப்பு அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கும் இல்லையா. ஆமா, இன்னைக்கும் வந்து பரபரப்பா விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நானுங்கள் மீரா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன். சமமான போட்டி இருந்தா தானே சம பலம் தெரியும்.
0: கண்டிப்பா.
1: அதனால சில சமயங்கள்ல அது அதிர்ஷ்டம் சொல்லவா இல்லைன்னா வேற வார்த்தைகள் கூட அதுக்கு நிறைய உண்டு. எப்படியோ ஒண்ணு சில சமயம் நாம அவங்கள்ட்ட கேக்குற மாதிரி இருக்கு, அல்லது அவங்க நம்மகிட்ட கேக்குற மாதிரி இருக்கு. இது அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே வந்து யார் அப்படின்னு போட்டு பாத்திரலாம் அப்படி சும்மா ஃப்ரெண்ட்லியா சொன்னேன், வேற ஒண்ணும் தப்பா நினைக்கப்படாது. ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம்
0: சொல்லிடுவோம். ஒரு நேயர் நீங்க வந்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு கேள்வி கேட்போம், நீங்க ஒரு கேள்வி கேட்க போறீங்க. யாருக்கு வந்து பதில் சொல்றோமோ அந்த மார்க் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி கால அவகாசம் அப்படிங்கிறது 40 செகண்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. தொலைபேசி எண்களை சொல்லிடலாமா? 0462-256-1132 மற்றும் ஒரு 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க விளையாட வரலாம். நிகழ்ச்சியில முதல் நேர்கிட்ட விளையாடலாமா?
1: 32-33.
0: ஆமா, வணக்கம். முதல்ல அமோகம் ஆரம்பிச்சிருக்கனே. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்
0: மாலை வணக்கம். இனிப்பில இருக்கீங்க, பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஓகே, அடுத்த நேர் யார் வரப்போறாங்க இனிப்பில? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
0: மயிலப்புறத்திலிருந்து மேகலாவா? முதல் முறையா பேசுறீங்களா? பேசிருக்கீங்க. ஓகே ஓகே, மேகலா வாங்க விளையாடலாமா? சரி, முதல்ல நீங்க கேள்வி கேக்குறீங்களா நாங்க கேக்கட்டுமா?

0: கேக்குறேன்.
1: கேளுங்க.
0: காடு உண்டு மரம் இல்லை, நாடு உண்டு இல்லை, படம் உண்டு இல்லை.
1: திரும்ப இருக்கு சொல்லுங்க.
0: காடு உண்டு மரம் இல்லை,
1: சரி,
0: நாடு உண்டு வீடு இல்லை,
1: நாடு உண்டு
0: வீடு இல்லை,
1: வீடு இல்லை, ஆ சரி,
0: கடல் உண்டு நீர் இல்லை.
1: கடல் உண்டு நீர் இல்லை, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓ, என்னவா இருக்கும் தெரியலையே. சரி, எனக்கான கால அவகாசத்தை நானே ப்ளே பண்ணிக்கிறேன். காடு உண்டு மரம் இல்லை, அப்படி ஒரு காடா. நாடு உண்டு வீடு இல்லை, கடல் உண்டு தண்ணீர் இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச கண்களா?
0: இல்ல
1: இல்ல, ஏதாவது க்ளூ
0: கொடுங்களேன்.
1: புரியல புரியல.
0: சோஷியல் சப்ஜெக்ட் ரிலேட்டடானது.
1: சப்ஜெக்ட் ரிலேட்டடானதா?
0: சோஷியல்.
2: சோஷியல் சப்ஜெக்ட்.
1: சோஷியல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம்.
2: அந்த கோள்கள்.
1: ஓ, அந்த இது உருண்டை, உருண்டை, உலக உருண்டை.
0: காலே இல்லாத டேபிள்.
2: அவங்களும் பாட சம்பந்தமா கேட்டீங்க,
1: நானும் பாட சம்பந்தமா கேட்டாச்சு. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: கொஞ்சம்
2: ரேடியோல இருந்து தள்ளி பேசணும், ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமா, நம்ம மாணிக்கவாசகம் தான் உரிமையா சொல்லலாம், மத்தவங்கள சொல்ல முடியாது. சரியா?
3: ஆமா,
2: எல்லாருக்கும் ரேடியோல இருந்து தள்ளி வரணும், அல்லது ரேடியோ வால்யூம் குறைக்கணும், ஏதாவது ஒண்ணு
3: செய்யணும்.
2: இல்லையே, எனக்கு அப்படி கேட்கலையே.
3: குறைக்கணுமோ?
2: ஆமா, நான் வந்து ரொம்ப கோவக்காரன் தெரியுமா. அப்படியா? சரி சரி, மாணிக்கவாச சார்
3: சொல்லுங்க.
2: நம்ம வந்து போட்டி ஆரம்பிச்சிருமா? சொற்கள் சொல்லுங்க பாப்போம்.
3: குற்றவாளி, தண்டனை கைதி, திருடர், அதுக்காப்புல
2: இது மூணு ஒண்ணுதான். ஐயா,
3: சொல்லுங்கப்பா.
2: இது எல்லாம் ஒண்ணுதான் ஐயா. நான் என்ன சொன்னேன், குற்றம் வழக்கு சம்பந்தமாக ஏதாவது ஐந்து சொற்கள்.
3: குற்றம் சம்பந்தப்பட்டதா?
2: ஆமா, எதுனாலும் அது தொடர்புடைய ஒரு ஐந்து சொற்கள்.
3: ஒன்னே
2: ஒண்ணு மட்டும் சொன்னீங்க,
1: குற்றவாளி சொல்லிருக்கீங்க.
2: அது மட்டும் பல பேர்கள்ல சொல்லிருக்கீங்க. வேற
1: 10 செகண்ட் தான் இருக்கு.
3: போலீஸ், காவல், அடுத்தால
2: கேளுங்க. நமக்கு ஒரு மார்க் கிடைச்சிருக்கா?
3: எனக்கு அறையா?
2: ஆமா, நீங்க அற இல்ல, அற மார்க். அற கிடையாது, மாணிக்கவாசம் அடிக்க முடியுமா என்ன? அப்படி
3: இருந்தாலும் ஒரு
1: இப்படி
2: தெள்ள தெளிவா அட்ரஸ் சொன்னா சிக்கல் வந்துடும், பாத்துக்கோங்க. என்ன ஊர் பேரு?

வேட்டையின் படத்துல பாடல் கேட்க போறோம். சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரோட இசையில்தான் பாடல் வருது. மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன், அனிருத் ரவிச்சந்திரன், தீப்தி சுரேஷன் பாடியிருக்காங்க. பாடல் கேட்கலாம்.

அண்டர் சூட்டுக்கு நான் வந்தாரு ஜோதிக்கு நான் இப்படி ஜோடு அந்த சூட்டுக்கு நான் வந்தாரு.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேர்கள் ரொம்ப ஜாலியா பொதுகித்தமை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. 4:15 ஆயாச்சு. இன்னைக்கு பொதுகித்தமை நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு கேள்வி, எங்களுக்கு ஒரு கேள்வி அப்படின்னு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு.
2: என்னமா
1: அடுத்து யார் நம்ம கிட்ட விளையாட போறாங்க?
2: மாணிக்கம் விளையாண்டு

0: சில சமயம் வந்து கோபம் படமாட்டோம், சில சமயம் நம்ம கோவப்பட்டுரும். நம்மன்னா நம்ம இல்லை நான்,
1: அதாவது அந்த கோவத்துல கூட குணம் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க
0: பாருங்க. மனுஷன் அப்படியும் விடலையா என்ன?
1: அங்க நிக்கிறாங்க நம்ம நேயர்கள், பேசலாமா?
0: ஆமாமா,
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்களேன்.
2: தென்காசி மாவட்டம் பூலாமட்டம் பேசுறேன்.
0: கொஞ்சம் வால்யூம் குறைக்கணும், அல்ல தள்ளி நின்று பேசணும் சார்.
1: கட் ஆயிடுச்சு நினைப்பு. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
2: வணக்கம்,
1: வணக்கம்,
0: சொல்லுங்க சார்.
1: அழகப்பன், எங்க இருந்து பேசுறீங்க? உலோகமா? ஓ, நீங்க காமெடி பண்றீங்களா? இந்திரலோகத்தில இருந்து அழகப்பன் பேசுறீங்க சார். என்ன ஊர்ல பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்?
0: பயன்படுத்திக்கோங்களுக்கு
1: ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க?
2: கால்
1: ரெண்டும் கையில இருக்கும். சரி,
2: கண்ணு
1: ரெண்டும் முகத்தை பாக்குமா?
2: கண்ணு ரெண்டும் முகத்தை பாக்கும். அது என்ன?
1: சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க உங்களுடைய கேள்விய. கால் ரெண்டும் கையில இருக்கும். காலு ரெண்டு கையில இருக்கும். காலு ரெண்டு கையில இருக்குமா? விருந்தாளுக்கு முன்னாடி
2: ஒரு ஆயுதம், ஒரு நம்ம அருவா கத்தி இதெல்லாம்
1: பயன்படுத்துறோம்ல,
2: அது ஒரு அமைச்சம்.
1: அருவா கத்தி மாதிரி ஒரு ஆயுதமா? கண்ணு ரெண்டும் கையில இருக்குமா? காலு ரெண்டும் கையில இருக்கும்.
0: கையோ காலோ பாவம்.
1: சரிங்க சார், சார் நீங்களே சொல்லிடுங்க, பதில் சொல்லிடுங்க. பாக்கு வெட்டியா? ஆடாடாடா சார், விருந்தாளின்னு சொல்லும்போது அந்த அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்க வேண்டிட்டேன் நான். ஓகே ஓகே, சூப்பர் சார். பயங்கரமான இறைச்சலாக இருக்கும் இணைப்பு. அண்ணே, அடுத்த நேர்கிட்ட பேசுவோமா?
0: பேசிதானே ஆணும், வேற வழி.
1: வணக்கம். வணக்கம்.
3: அன்பு சபர சபா சேல்ஸ்பூன் இவர்களுக்கும் அன்பு சபர் மேரா நிகழ்ச்சி நடத்துகிறார் ஜோரா என்று சொல்லி சார் யாரு? தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஊர் அம்பலானு பேரு.
0: சகோதரிக்கு உங்களுக்கு தான் போட்டி சார்.
3: அப்படியா?
0: ஆமா ஆமா.
3: சரி,
1: கேள்வி என்ன வச்சிருக்கீங்க? கேளுங்கள்.
3: என்ன திரைப்பு கேட்கட்டுமா?
1: கேளுங்க கேளுங்க.
3: அதாவதுமா, தமிழ் மாசம் அஞ்சு மாசம், சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி, இதை வச்சு ஆரம்பிக்காவது பாட்டு பிடிஞ்சு பார்ப்போம்.
1: ஆரம்பிக்கிற மாதிரி அஞ்சு பாட்டு தமிழ் மாதிரி
3: ஆரம்பிக்கணும். சித்திரை ஆரம்பிக்கணும், வைகாசி ஆரம்பிக்கணும், ஆணி ஆடி ஆவணி, இப்படி.
1: ஓகே, ரெடியா?
3: அஞ்சு மாசம், அஞ்சு மாசம் மட்டும்.
1: சரி ஓகே, இப்ப பாருங்க பாருங்க.
3: பன்னெண்டு மாசம் கேட்க மாட்டேன்.
1: இல்ல இல்ல, வேண்டாம். சித்திரையில் என்ன, சித்திரையில் என்ன வரும்? தை மாசம் ஊரை கூட்டு தஞ்சாவூர்.
3: தை சொல்லல.
1: ஓ, வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு, வைகாசி ஆணி ஆடி ஆடி போனா ஆவணி, அது ஒரு
3: ஆணி வரல, முதல்ல ஆணி வரல,
1: ஆணி ஆணி
3: ஆணி
1: ஆணி பொண்ணுன்னு ஏதோ ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருந்த ஞாபகம். ஆணி ஆணி முத்து
0: வாங்கி வந்தேன்,
1: ஆணி முத்து வாங்கி வந்தேன், அப்படி ஒரு பாட்டு.
3: கரெக்ட், நான் எதிர்பார்த்து பார்த்தேன்.
1: ஓகே, எல்லாம் சொல்லிட்டேனா?

0: ஆடி வரல, ஆவணி வரல. இல்ல
1: ஆடி சொன்னேல சார், ஆடி போனா ஆவணி,
0: ஆடி போனா ஆவணி. சரி சரி, அடுத்த ஆவணி
2: வந்துட்டல, ஆடியிலே ஆவணி
1: வந்துட்டல. அதுலயே வந்துருச்சு ஆவணி.
0: இல்ல அது அடுத்த ஆவணி ஆரம்பிச்சோம்ல, ஆடி போனா ஆவணி வருது.
1: அந்த டைமே முடிஞ்சிருச்சு, போங்க.
0: நான் படிக்கட்டுமாமா?
1: படிங்க படிங்க, கேப்போம்.
0: சித்திரை மாதத்தில் நிலவு வருது, வழிவிடு வழிவிடு.
1: ஓகே.
0: வைகாசி மாதத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன். ஆணி முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, ஆடி வள்ளி தேடி உன்னை நான்
1: அடைந்தேன்.
0: மலரே ஐப்பசி மலையே,
1: ஆவணியில
0: விளக்கின் தனி.
1: சூப்பர் ரமலான சார், அட்டகாசம் போங்க. எனக்கு பேர ஒரு மார்க் குடுக்கறீங்களா? எப்படி
0: என்னமா
1: ஒரு மார்க் குடுக்கறீங்களா?
2: எனக்கு
1: குன்றிலிருந்த ஒற்றை கனியை தின்றேன் என்றான் கொன்றை வேந்தன். குன்றிலிருந்த ஒற்றை கனியை தின்றேன் என்றான் கொன்றை வேந்தன். இது கடகட நீங்க சொல்லணும். உங்களுக்கான 40 செகண்ட் இது.
0: குன்றிலிருந்த ஒற்றை கனியை தின்றான் என்றான் கொன்றை வேந்தன்.
1: தின்றேன் என்றான் கொன்றை வேந்தன். சொல்லுங்க சொல்லுங்க.
0: குன்றிலிருந்த ஒற்றை கனியை தின்றேன் என்றான் கொன்றை வேந்தன்.
1: கொன்றை வேந்தன் வணக்கம். உங்க இணைப்பு தெளிவா இல்லீங்களே.
2: குற்றம் வழக்கு, குற்றம் வழக்கு, இது சம்பந்தப்பட்ட ஒரு 5 சொற்கள்.
3: குற்றம் சம்பந்தப்பட்டது வந்து விதி. இந்த விதியின்படி தீர்ப்பு சொல்றது
2: இல்ல இல்ல அப்படி. சரி ரைட்டு. நான் வந்து என்ன கேக்குறேன்னா, அந்த குற்றம் வழக்கு இது இது சம்பந்தமாக உள்ள அந்த இணை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன என்னென்ன சொற்கள்லாம் வந்து நம்ம பயன்படுத்துவோம்?
3: அதுக்கு வந்து நம்ம வந்து நீதிமன்றத்துல போய் வழக்கு போடுவோம்.
2: சரி, அப்ப என்ன சொற்கள்னு சொல்லுங்க. வழக்கு, குற்றம் நான் சொல்லிட்டேன்,
3: நீதிமன்றம்
2: கோயில்பட்டின்னு
3: இருக்குல்ல,
2: புதுப்பட்டி.

0: புதுப்பட்டி
1: சரியா, சங்குப்பட்டி சங்குப்பட்டி சங்குப்பட்டி அவர் வேலையும் பாத்துக்கிட்டு அந்த வேலையோடைய நம்ம நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கணுங்கிற ஒரு
2: ஆர்வத்தோட.
1: நமக்கு இந்த இணைப்பு சரியா இல்லைன்னு
2: வைங்களேன்,
1: அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க
2: மாட்டேங்க.
1: அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து சலிப்படைய வேண்டியிருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் உணர்ந்துகிட்டா போதும் இல்லையா?
2: நேர்கள் வந்து இணைப்பை தெளிவா வச்சுட்டு லைனை பிடிச்சி வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்ப ஒரு பாட்டு நம்ம குயிக்க கேட்டு வந்தாலும் தங்கலான் படத்துல தான் நேர்களை பாடல் கேட்க போறோம். உமாதேவியின் பாடல் வரிகள்ல சிந்தூரி விஷால் பாடியிருக்காங்க, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில பாடல் வருது.

0: நேரம் 4:30 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. இது நம்ம திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. ஹாப்பியா அடகாசமான பாடலோடு பொதிய தும்பி நிகழ்ச்சியில நேர்கள் சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அண்ணே,
1: இப்போ வந்து வரப்போற நேருக்கு எனக்கும் போட்டி.
0: சரி, ஓகே,
1: ஒரு சின்ன மாற்றம்னு வச்சுக்கோமே.
0: ஓகே, பேசலாமா?
1: வரட்டுமே. ஹலோ,
0: வணக்கம்.
1: விதி எப்படி விளையாடுறது பத்தியாமா?
0: நமக்கே

0: அடிக்குதே. ஓகே பேசலாம் அடுத்த நேரம்.
1: ஹலோ
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
2: தென்காசி மாவட்டம் புலாமந்தூர் சுப்பிரமணியன் மேடம்.
1: யார் சார்? ஹலோ ஹலோ.
0: இனிப்பு கட் ஆயிடுச்சு. அடுத்த நேரம் பேசலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, பேசுவோம்.
2: பாலசுப்ரமணியன் முத்தாலங்குறிச்சி
0: பேசுறேன். முத்தாலங்குறிச்சியில இருந்து?
2: ஆமாங்க மேடம்.
0: பாலசுப்ரமணியன்.
1: சரி.
2: ஆமாங்க.
1: இப்போ ஒரு ரெண்டு மூணு நேரிட்ட கேட்டேன்,
2: சொல்லுங்க.
1: அதாவது குற்றம் வழக்கு, இது சம்பந்தமாக பயன்படுத்தப்படும் வார்த்தைகள்.
2: குற்றம் நீதிமன்றம்.
1: ஆ, ஒரு அஞ்சு வார்த்தைகள் சொல்லணும். சரியா?
0: எங்களுக்கான கால அவகாசம் இதோ.
1: நீதிமன்றம் ஒண்ணு. அப்புறம்
2: கிரிமினல்.
1: கிரிமினல்னா என்ன? குற்றம் தானே? வழக்கு குற்றம் நானே
2: சொல்லிட்டேன்.
1: வெரி குட், சூப்பர் லாயர்.
2: நீதிபதி.
1: வெரி குட், ஜட்ஜ். நீதிமன்றம், வழக்கறிஞர், நீதிபதி. வெரி குட், நல்ல முயற்சி. அதாவது சார், இன்னைக்கு வந்து தற்செயலாக அது கண்ணில் பட்டுச்சு. என்னென்னா, கோர்ட், ஜட்ஜ், லாயர், கேஸ், கேஸ். ஆமாம். விட்னஸ்.
2: ஆமாம்.
1: எவிடன்ஸ்.
2: ஆதாரம்.
1: பெயில். அரெஸ்ட். ஜெயில். ஆமாம், நான் சொன்னது பூரா ஆங்கில வார்த்தை. அதற்கு இணையான தமிழ் சொற்கள்
2: கேட்கணும்.
1: ஆமாம், அதற்கு இணையான தமிழ் சொற்கள். திடீர்னு யோசி, அவ்வளோதான், வேற ஒன்று இல்லை. டக்குன்னு இது 10 செகண்டுக்குள்ளே சொல்லுங்கன்ன உடனே வர மாட்டேங்கு. மற்றபடி
0: ரொம்ப அருமையாக.
1: ஆமாம், இந்த சொற்கள்லாம் ரொம்ப அருமையான, நல்ல யோசி டக்குன்னு சொன்னீங்க. சரி, ரைட்டு. இருக்கட்ட, மதிப்பெண் எனக்கு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கணும். நான் பதில் சொல்ல முடியுதான்னு பார்க்கணும்.
2: என்ன
1: இணைந்த கைகள் கிடையாது. அதாவது நம்மளு வேற ஒருத்தர் இல்ல, இணைந்த கைகள்ல அருண் பாண்டியனும் ராம்கி.
2: என்ன,
1: விஜயகாந்தும் இவரும் நடிச்சதா?
2: விருத்தகிரி.
1: இப்போ கடைசி. வெரி குட், ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப மகிழ்ச்சி. மதிப்பெண் உங்களுக்கு. நேச்சர் கலந்துகிட்டது மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யார், இங்க பேச போறாங்க? வணக்கம் சார். உங்க இணைப்புல என்ன பிரச்சனை தெரியல, கட் ஆயிட்டே இருக்குது. கேக்குதா?
1: ஹலோ,
0: நேரிலே நேரம் ஆயிடுச்சு, 4:33 பேசலாமே அடுத்த நேர்கிட்ட. வணக்கம்.
1: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: அம்மா வணக்கம், மன்னையும் பொன்னாக்கோல இருந்து காரக்குச்சி கிருஷ்ணன் பேசுறேன்.
0: கிருஷ்ணன் சார்.
2: ஆ
0: சொல்லுங்க சார். விளையாடலாமா?
2: சொல்லுங்கம்மா. ஆ விளையாடலாமா?
0: விளையாடலாமா?
2: ஆ
1: ஆ கேளு கேளுங்க. ஐயய்யா,
0: கிருஷ்ணன் சார் இருக்கீங்களா?
1: இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதோ?
0: ஓ, என்னாச்சு?
1: என்ன இப்படி?
0: சரி பேசலாம், அடுத்து நிற்கிறேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: எங்கயோ பேசிட்டு இருக்காங்க, கால் பண்ணிட்டு பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம்.
3: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம்.
0: கோமதிம்மா வாங்க.
3: கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா, நான் கேட்கிறேன்.
0: கேள்விகளை நீங்கள் தொடுக்கிறீர்களா, நாங்கள் தொடுக்கவா அப்படிங்கிறீங்களா?
1: எப்படினாலும்
0: சரி, நீங்க கேக்குற நீங்களே கேளுங்களேன்.
3: கேக்கவா?
0: கேளுங்க.
3: டக்குன்னு பதில் சொல்லுங்க.
0: டக்குன்னு
3: ஆப்போசிட் என்ன?
1: ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட் என்ன? சூப்பர். ஹாய்,
0: புரியல.

0: திரும்பி சொல்லுங்க.
1: அப்போசிட்டுக்கு அப்போசிட் என்ன?
0: டக்குன்னு தானே பதில் சொல்ல சொன்னீங்க? டக்குன்னு
1: இல்ல
0: சொல்லணுமா?
1: சொல்லுங்க.
0: டக்கு
1: இல்ல, ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட்.
2: ஆப்போசிட்டுக்கு
0: நீங்க அப்ப கடியெல்லாம் கேக்கல.
2: நேரியா கேக்கல.
0: ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட்.
1: பதிலும் கடியா தான் வரும், ஆனா பதில் சொல்லணும். டக்கு கிடையாது.
0: எது ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட் கடியா வருமா? என்னவா இருக்கும்?
1: கடி ஜோக் மாதிரி தான்.
0: ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட். ஆமா, ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட். கோபதியம்மா, இப்ப நான் கேட்டீங்கன்னா
1: நேரம் போகுது,
0: நேரம் போகுதே. சரி, ஒரு க்ளூ கொடுங்களேன்.
2: அப்புறம்
0: அப்ப நான் உங்களுக்கு ஒரு கடி ஜோக் தான் கேக்குறேன்.
2: நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சிட்டீங்க.
0: ஆமா, நான் ரொம்ப டெப்தா போய் யோசிச்சிட்டேன்.
2: சைட் எஸ் ஐ டி.
1: நான் கடி ஜோக் அப்படி மேலோட்டமா யோசிக்கணும்.
0: அப்போ சிட்ன்னு யோசிக்கும் போது அப்போ ஸ்டாண்டன்னு யோசிச்சிருக்கணும்.
2: ஆமா ஆமா,
0: சரி ஓகே, பரவாயில்ல.
2: நீங்க
0: நான் உங்களுக்கு கேக்குறேன் பாருங்க, நான் ஒரு கடி தான் கேக்குறேன் உங்களுக்கு.
1: அப்படியே
0: கேக்கட்டுமா? கேக்கட்டா? குறைக்கிற நாய் கடிக்காது ஏன்? குறைக்கிற நாய் கடிக்காது ஏன்?
1: இன்னும்
0: இருபது செகண்ட் இருக்குது.
1: அந்த நாய் படத்துல இருந்து
0: குறைக்கும்.
1: ஏன்னா
0: ஒரு நாயால ஒரே நேரத்துல ரெண்டு வேலையும் செய்ய முடியாது.
2: குறைக்கும் போது எப்படி கடிக்கும்?
1: இல்ல இல்ல, எங்க வீட்டு நாய் ரெண்டு வேலை என்ன நாலு வேலை கூட செய்யும். அஸ்தாவதானி நாய்.
2: அப்ப அது ரொம்ப விலை மதிப்பு உடையதுமா? ஆமா, ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு மதிப்பெண் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி. எப்படி கேள்வி?
2: அதான், நம்ம சிட்டு ஸ்டாண்ட்னா நமக்கு தெரியாதா? ஆனா உண்மையா தானே, ஒரே நேரத்துல ரெண்டு செயல்
0: செய்ய முடியும். அப்ப குறைக்கிற நாய் கடிக்காது.
2: நிச்சயமா.
0: அப்ப இதுனா மொக்கையா இருக்குப்பா அப்படின்னு நேர்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, அப்படி யோசிச்சுட்டே ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. சுல்தான் படத்துல இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சு வந்தார், நித்யா, அப்புறமா கானா குணா அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. விவேக் மெர்வினோட இசையில தான் பாடல் வந்து கேட்கலாம்.

0: நன்றி, வணக்கம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
2: நேரம் 4:43. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இன்னைக்கு சூப்பரா விளையாடி இருக்கிறோம். அண்ணன் விளையாடுவோமா அடுத்த நேர்கிட்ட?
3: கண்டிப்பா, அதுக்காக தானே இருக்கிறோம்.
2: விளையாடிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ரேணுகா தேவி.
2: விக்காலிப்பட்டில இருந்து ரேணுகா தேவி. என்னாச்சு, உங்க லைன் கரகர கரகரன்னு இருக்குது.
4: சூர்யா
3: நடிச்ச படமா? என்னமா, இரண்டு எழுத்துலயா? இரண்டு வேடமா? இது நமக்கு கொஞ்சம் என்ன, இது ரொம்ப
2: சிக்கலா,
3: கொஞ்சம் வால்யூம் குறைக்கணுமா? அதெல்லாம் தள்ளி வாங்க. அப்படியாம்மா, நீங்க கொஞ்சம் எக்கோ கேக்குது பாருங்க,
2: குரலே திரும்ப
4: கேக்குது.
3: ரெட்டை வேடங்கள்ல சூர்யா நடிச்சது நிறைய இருக்கு. அய்யனா, அய்யனா ஏதோ ஒரு படம் உண்டு. தெரியலம்மா எனக்கு, எனக்கு இந்த புதிய படங்கள் அவ்வளோ ஞாபகத்தில் இருக்காது. எல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க சொல்லுங்களேன், அஞ்சு படம் சொல்லிருங்க.
4: பேரழகன்,
3: வேலி, வேல், வேல் என்ன,
4: வேலி, 24, வானரம், 1000, ஏழாம் அறிவு, மாட்டான்.
3: சிறப்பு, அழகு. இப்ப நீங்க சொல்ல சொன்னோம், எனக்கு அந்த படத்து பேரும் ஞாபகம் வருது, அந்த படமும் ஞாபகத்துக்கு வருது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
4: ஆமா,
3: வெண்ண வியாபாரி லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவாரு? ஆமா, வெண்ண வியாபாரி லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவாரு? ஒரு கடிஜோ
2: 40 seconds.
3: இப்போ அது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியலே. அதாவது ரேஷன் கடைக்காரருக்கு புள்ள
4: பிறந்துச்சான்,
3: எடை குறைவா, அத மாதிரி இது. இல்ல இல்ல, வெண்ண வியாபாரி லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவாரு தெரியுமா? டைம் முடிஞ்ச உடனே நானே சொல்லிடுவேன். பெண்ண வியாபாரி லெட்டர் எழுதுனா
2: டைம் முடிஞ்சிருச்சுனே,
3: உருகி உருகி எழுதுவாராம்.
2: உருகி உருகி எழுதுவாரு,
3: சரிதானே?
2: என்ன
3: இருக்கு?

0: சூப்பர்மா,
1: நல்ல அருமையாக பங்கெடுத்துக்கிட்டீங்கம்மா நிகழ்ச்சியில். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி,
2: நன்றி சார்.
0: அப்பா மகிழ்ச்சியாக இருக்குது சில நேர்கிட்ட பேசி விளையாடு.
1: ஆமாம், வந்தாமா வராட்டி போ.
0: அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். என் ஐயா சுப்பிரமணிய ஐயாக்கும் என் அம்மா மேலா அம்மா வணக்கம் சொல்லுது. கடையில வந்து பீமா இருக்கு, நல்லா
0: இருக்குமே. நீங்க எப்படி இருக்கீங்களா?
3: நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
0: சரி, கேளு. நீங்க கேக்குறீங்களா? நான் கேக்கணுமா?
3: நான் கேக்கணுமா?
0: ரெண்டு பேரும் தான் கேக்கணும். நானும் கேப்பேன், நீங்களும் கேக்கணும்.
3: அப்படியா?
0: ஆமா.
3: சரி, நான் ஒரு வீட்ல அடுப்புல கொண்டாடி குக்கர் வச்சுக்கிட்டே இருக்கேன்.
0: அடுப்புல விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு,
1: கோவப்படுறாரு.
0: என்ன இந்த குக்கர் வந்து நான் கூட விசில் அடிச்சதுல அது என்ன உன்ன பார்த்து விசில் அடிக்குது அப்படின்னு சண்டைக்கு
3: வந்துருச்சா?
1: ரொம்ப மோசமான ஆளா இருக்காரு
0: அண்ணே, உங்களோட கோவக்கார போல இருக்கு.
1: அப்படியாமா?
0: ஓகே, ஆனா முடிஞ்சு போச்சு.
1: அதாவது நான் சொல்லுமா விட? ஆமா, கெட்ட புருஷன் நான் இருக்க குக்கர் உன்னை பார்த்து விசில் அடிக்கா அப்படின்ட்டாரா?
0: நான் கேள்வி கேக்கணுமே. அதாவது ஊர் பேர்ல ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்றேனே, திருநெல்வேலி அல்வாடா அப்படி திருநெல்வேலின்னு ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஊர் பேர்கள்ல ஆரம்பிக்கிற பாட்டு ஒரு ஒரு ஏழு பாட்டு சொல்லுங்க. சரி, ஒரு அஞ்சு பாட்டு சொல்லுங்க.
1: அஞ்சு வச்சுக்கணுமா?
3: ஒரு பொம்மை எடுத்து தண்ணிய விட்டு, அதுக்கப்புறம் மதுரையில் மல்லிகைப்பூ விட்ட பிள்ளை, அதுக்கப்புறம் மதுரை மாறி கொழுந்து.
0: ஒரு ஒரு திருப்பி ரிப்பீட் ஆக கூடாது.
3: அது
0: தென்காசி பட்டம். சரி, ஓகே, அடுத்து சரி படிச்சுட்டாங்களா?
3: ஆனா
0: உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, போங்க. விவேக்கின் பாடல் வரிகள்ல தீயும் சந்தோஷ் நாராயணன் பாடி இருக்காங்க. சந்தோஷ் நாராயணனோட இசையில தான் பாடல் வந்து கேட்கலாம்.

0: நேரமாயாச்சு, 4 மணியா, 23 நிமிடம் நிறைவான நேர்கிட்ட விளையாடலாமா?
1: ஆமா, ஏன்னா நேர்கள் வந்து எப்படி கேட்காங்க கேள்வின்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியலையே.
0: பேசலாம் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஓடை பற்றி வரக்கட்டர் ராமராஜ்.
0: ராமராஜ் சார், விளையாடலாமா?
2: போடுங்க மேடம்.
0: இங்க இப்ப தாயம்லாம் விட்டுறது இல்ல. நீங்க ஒரு கேள்வி, நான் ஒரு கேள்வி.
2: அப்படிங்களா?
0: ஆமா, கேம மாத்திட்டோம்ல நாங்க. பெயர்கள் அது ஊர் பேரா கூட இருக்கலாம், அல்லது ஆட்களுடைய பேரா கூட இருக்கலாம். அது ஒரு 5 பேர் சொல்லுங்க பாக்கலாம். ராஜா சொல்லக்கூடாது,
2: சொல்லிட்டேன்.
0: இல்ல இல்ல, ஜானு முடியணும்.
2: மகாராஜா.
0: சரி,
1: நிறைய
0: இருக்கு. பூஜா, கூஜா, நிறைய பேர்கள் இருக்கு. ஊர் பேர்கள் கூட இருக்கு.
1: நீங்க கேள்வி கேட்டுருங்க.
0: ஓகே, நீங்க என்ன
2: கேள்வி
0: கேளுங்க.
2: திரைப்பட பேரு சொல்லுங்க.
0: திரைப்பட பேரு என்ன? பேரு
2: கட்டளை என்ன? முடியணும்.
0: கட்டளைன்னு முடியணுமா? ஒரு படமா?
1: ரெண்டு படம் போதும்.
2: ரெண்டு படம் சொல்லுங்க.
0: ஆண்டவன் கட்டளை.
2: சூப்பர்.
1: இன்னொன்னு
0: கட்டளை.
1: ஆமா,
0: ஆண்டவன் கட்டளை தான்.
1: ஆமா, இன்னொன்னு நான் அதான் அதை மனசுல வச்சுட்டு தான் ரெண்டுன்னு சொன்னேன்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மதிப்பெண்கள் வாங்கிய எல்லா நேயர்களுக்கும் சூப்பரான ஒரு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். லைன் முயற்சி பண்ணி எனக்கு லைன் கிடைக்கலப்பா, லைன் கட்டாயிச்சுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லா நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.

0: அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். புதுகி தும்பி நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியா வழங்கணும். நான் உங்கள் மீரா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, எதற்கும் துணிந்தவன் படத்துல இருந்து சிவகார்த்திகேயன் பாடல் வரிகள்ல அர்மான் மாலிக் நிகிதா காந்தி பாடி இருக்காங்க. டி இமானுடைய இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஜலாக. அதனைத் தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப்

ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தவிக சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உள்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்களை ஜோரா சொல்லிக்கிறேன். நான் உங்க மீரா. நேர்கள் 6 மணி வரை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 2013 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. கூட இந்த திரைப்படங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களும் நிகழ்ச்சியில கேட்க இருக்கிறீங்க. 2013 நிறைய திரைப்படங்கள் வந்து வெளிவந்துச்சு. தமிழ் திரைப்படங்கள் அது மட்டும் இல்லாமல் மொழிமாற்றம் செய்யப்பட்ட திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்கள் 2013 வந்து வெளிவந்துச்சு. முக்கியமாக சொல்லி ஆகணும், 2013 நிறைய ஹிட்டான படங்கள், நிறைய பரிச்சயமான படங்கள் வந்து ரிலீஸ் ஆனது 2013. அந்த வரிசையில் முதல் பாடல் எந்த திரைப்படத்தில் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆரம்பம் திரைப்படத்தில் இருந்தால் நம்ம கேட்க போகிறோங்க. விஷ்ணுவர்தன் வந்து இயக்கத்தில், யுவன் சங்கர் ராஜா இசையில், அஜித், ஆரிய, நயன்தாரா, டாப்ஸி எல்லாருமே நடிச்சிருந்த இந்த படம். அதாவது சால்ட் அண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய லுக்கில் ரஜினி அஜித் சார் வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்பவே வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் தலைப்பே வைக்காமல், ஒரு டைட்டிலே இல்லாமல் ஷூட்டிங்லாம் தொடங்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்ச திரைப்படம் இது. இந்த படத்துக்காக அஜித் குமார் சார் வந்து டெய்லி ஒரு 6 மணி நேரம் வந்து தீவிரமாக உடற்பயிற்சி செஞ்சு உடலை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சு மாற்றி தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைக் சீன், சேசிங் சீன் வந்து வரும் இல்லையா. இதில் வந்து அஜித் அவங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும், நிஜ திறமைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அந்த பைக் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் இந்த கிளைமேக்ஸ் பைக் சேசிங் சீன் வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்பவே அருமையாக, அட்டகாசமாக, ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த காட்சி. எங்களுக்கு சொல்ல சொல்ல அப்படியே ஆரம்ப படத்தில் அந்த கிளைமாக்ஸ் காட்சி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த திரைப்படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். சங்கர் மகாதேவன் குரலில், பா விஜயோட பாடல் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் தான் வந்துட்டுருக்கு. ஆரம்பமே அமர்கலமாக

என்ன அப்படின்னா, ரொம்ப சூர்யா சாருக்கு ரொம்பவே ஒரு ஒரு கம்பேக் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா திரைப்படங்கள்லையுமே வந்து இரண்டாவது பாகம் அப்படிங்கிறது முதல் பாகம் போல் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கான்செப்டை மாற்றி ரெண்டாவது பாகம் மூணாவது பாகம் எல்லாமே ஹிட் அடித்த ஒரு திரைப்படம்னா இந்த படத்தை சொல்லலாங்க. ரொம்பவே இவருடைய இந்த படங்கள் சீரீஸ் வரிசையில் எல்லாரும் வந்து ரொம்ப ரசித்து பார்த்த கேட்ட ஒரு டயலாக் அப்படின்னா, ஓங்கி அடிச்சா ஒன்றரை டைம் வெயிட்ரா, பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து மாஸ்க் காட்டியிருப்பார். ஆமாங்க, சிங்கம் படத்தை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். சிங்கம் 2 வந்து 2013 வந்து வெளியாச்சு. ஹரியோட இயக்கத்தில், தேவி சுப்பிரசாத் இசையில், சூர்யா, அனுஷ்கா, ஹன்சிகா எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஒரு கமர்ஷியலான ஆக்ஷன் படமாக வந்து இந்த படம் அமைஞ்சிருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் அப்படிங்கிறது செமையாக அந்த படம் ஓடி ரொம்பவே ஹிட் அடித்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே மிடுக்கான ஒரு போலீஸ் அதிகாரியாக துரை சிங்கம் அப்படின்ற கேரக்டரில் வந்து ரொம்பவே சூப்பராக வாழ்ந்திருப்பார் சூர்யா சார். இந்த டயலாக் அப்படிங்கிறது இன்றைக்கும் எல்லா மீம்ஸ்களையும் சோசியல் மீடியாக்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஓகே, இப்போ சிங்கம் 2 திரைப்படத்தில் வந்து நம்ம ஒரு பாட்டும் கூட கேட்க போகிறோம். ஜாவித் அலி, சைமன், பிரியா, ஹிமேஷ் இவங்களை சேர்ந்து பாடியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் விவேகாவோட பாடல் வரிகளை தான் பாடல் வந்துட்டு இருக்கு.

மாலை 5:16 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடல் நிகழ்ச்சி. இன்றைக்கு 2013 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்ன திரைப்படம் அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் குமார் இசையில பாலா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அதர்வா, வேதிகா, தன்ஷிகா எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அமனியர்களே பரதேசி திரைப்படம் தான். 1930களில் நம்ம இந்திய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனுபவிச்ச பிரச்சனைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். தேசிய விருதுகள் நிறைய வாங்கின படம் அப்படின்னு சொல்லலாம். சிறந்த ஆடை வடிவமைப்புக்காக தேசிய விருது பெற்றது இந்த படம். அதாவது 1930களில் அங்கே இருந்த அதே தோற்றத்தை வந்து ஆடைகளில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்தில் காஸ்ட்யூம் டிசைனராக வந்து பணியாற்றியேன் பூர்ணிமா ராமசுவாமி அப்படிங்கிறவங்க. படத்தில் வர்ற அந்த வறண்ட கிராமம் அப்படிங்கிறது நம்ம சிவகாசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலூர், மானாமதுரை இந்த மாதிரி பகுதிகளில் வந்து படமாக்கியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு 200 துணை நடிகர்கள் எல்லாருமே தலையை வந்து முழுசாக மொட்டையடிச்சு இந்த படத்துக்காக உயிரோட்டமான ஒரு கேரக்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நடிச்சிருக்கிறாங்க. இது 1969 எழுதப்பட்ட ரெட் ட்ரீ அப்படிங்கிற ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாவலை அடிப்படையாக கொண்டதான் இந்த திரைப்படம். இந்த பரதேசி படம் அப்படிங்கிறது பாலா சாருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த படத்துல இருந்தா சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறோம். யாசின் நிசார், வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில வைரமுத்துவின் பாடல் வரிகள்.

மாலை 5:23 நேர்கள் கேட்டிருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. 2013 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் என்ன? பரத் பாலாவுடைய டைரக்ஷனில் ஏறமான இசையில் தனுஷ் பார்வதியெல்லாம் நடிச்சிருந்த படம் தான் மரியான். 2008 சூடான் நாட்டில் தமிழகத்தை சேர்ந்த எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு அப்புறம் எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிற சம்பவத்தை வந்து மையமாக கொண்டது தான் இந்த திரைப்படம். இதில் வந்து மரியான் அப்படின்னா சாவே இல்லாதவன் அப்படின்ற ஒரு பொருளோட அந்த டைட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த தனுஷ் வந்து கடலில் மூழ்கி நடிக்கிற காட்சிகள் எல்லாமே வந்துட்டு டூப் இல்லாமல் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் நடிச்சிருப்பாங்க இந்த சீனில். முதல் பகுதியில் கன்னியாகுமரியோட ரொம்ப அழகாக கடலோடைய அழகெல்லாம் சூப்பராக காட்டிட்டு, 2வது பகுதியில் நமீபியாவோட பாலைவனத்தை வந்து ரொம்பவே சூப்பராக காட்டி நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருந்தாங்க இந்த மரியான் திரைப்படத்திலிருந்து. இப்போ இந்த படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். கபிலனுடைய பாடல் வரிகளில் விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. ஏரமானோட இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: பாடுறாரு.
1: நேர்களை நேரம் மாலை 5:30 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 படலும் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு. இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2013 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த திரைப்படம் சுசீந்திரனுடைய இயக்கத்தில் இமானுடைய இசையில் விஷால், பாரதி, ராஜா, லக்ஷ்மி மேனன் எல்லாரும் நடித்த திரைப்படம் தான் பாண்டிய நாடு. 2013 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் அதிரடி படமாக இருந்துச்சு இந்த படம். 4K தொழில்நுட்பம் அப்படிங்கிற இந்த 4K தொழில்நுட்பத்தில் ரஜினி சாரோடைய சிவாஜி படத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட 2வது 4K தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற பெருமையை பெற்றது இந்த பாண்டிய நாடு திரைப்படம் தான். இது ஒளிப்பதிவாளர் மதி வந்து படம் ஃபுல்லாகவே மதுரை வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு கோல்டன் டோன் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மதுரையை வந்து ரொம்ப அழகாக அதிலிருந்து காட்டியிருப்பார். அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் இந்த புழுதியோட காட்சிகள் எல்லாத்தையுமே ஒரு கோல்டன் டோன் கொடுத்து அந்த ஒளிப்பதிவில் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இந்த படத்தில் ரம்யா நம்பீசன் கூட ஒரு பாட்டு கூட சூப்பராக படிச்சிருப்பாங்க, 5-5-5 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் நல்லா ஹிட் அடிச்சது. நிறைய பாடல்கள் ஹிட் அடிச்ச இந்த பாண்டிய நாடு திரைப்படத்தில் இருந்தால் ஒரு பாடல் கேட்க போகிறோம். சூரஜ் சந்தோஷ் பாடியிருக்காங்க. டிமானோட இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

நேர்களை நேரம் மாலை 5:37 ஆயாச்சு. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 2013 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, அட்லியோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ஆர்யா ஜெய் நயன்தாரா நசிரியாவில் நடித்த திரைப்படம் தான். ஆமாங்க, ராஜா ராணி திரைப்படம். அது அட்லியோட அறிமுக இயக்கப்படமாக இந்த படம் இருந்துச்சு. செம ஹிட் அடித்த ஒரு காதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நயன்தாராவுக்கு ஒரு பிரேக் அப்புறமா ஒரு கம்பேக் கொடுத்த படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். நசிரியா வந்து ரொம்ப சூப்பராக செமையாக நடிச்சிருப்பாங்க. இவர் பிரதர் அப்படின்னு கூடும்போதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக பார்க்க அந்த சீன் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பிரதர்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி முகபாவனையாகட்டும் அந்த குரலாகட்டும் கேட்பதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காதல் தோற்றுச்சு அப்படின்னா வாழ்க்கை வந்து முடிஞ்சு போறதில்லை, இன்னொரு காதல் நமக்காக காத்திருக்கு அப்படிங்கிற மையக்கருத்தை இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்துச்சு. வித்தியாசமான காதல் கதை அப்படிங்கிறதுனால ரொம்பவே எல்லாரும் ரசிச்சு பார்த்த திரைப்படம் சொல்லலாம். சத்யராஜ் சார் கூட ஒரு நல்ல முற்போக்கான அப்பா கேரக்டர்ல நயன்தாராவுக்கு வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க. சூப்பரான இந்த ராஜா ராணி படத்தில் தான் இப்போ பாட்டு கேட்க போறோம். நாமத்துக்குமாரோடைய பாடல் வரிகளில் கிளின்டன் அல்போன் ஜோசப் அல்காஜித் எல்லாம் பாடியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

நேரமாலை 5:43 படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கிறீங்க. 2013 வெளிவந்த அடுத்த திரைப்படம் என்ன திரைப்படம்னா, ஆர் எஸ் துரை, செந்தில்குமார் இயக்கத்தில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில், சிவகார்த்திகேயன், பிரியா அனந்த், நந்திதா அவங்களாம் நடித்த படம் தான் எதிர்நீச்சல். சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோவாக வந்து அவரை மாற்றிய திரைப்படம்னு சொல்லலாம். முதல் பாதி ஒரு காமெடியாக போனால் கூட செகண்ட் பாதியில் வந்துட்டு ரொம்பவே மாரத்தான் போட்டியை மையமாக வச்சு விறுவிறுப்பாக இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. தனுஷ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தார். இந்த படத்தில் நந்திதா வந்து வள்ளி அப்படின்ற ஒரு கேரக்டர் நினச்சிருந்தாங்க இல்லையா. இந்த கேரக்டர் வந்து நிஜமாகவே வந்து ஒரு அத்லட்டிக் வீராங்கனை, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தழுவிதான் எடுக்கப்பட்டது. இந்த படத்தை வந்து எதிர் நீச்சலடி அப்படின்ற பாடலை வாலி சார் வந்து சூப்பராக எழுதியிருப்பாங்க. பஞ்சாபியிலேருந்து ஒரு ராப் சிங்கர் வந்து ஹனிசிங் அப்படிங்கிறவர் வந்து இந்த பாடலை சூப்பராக பாடியிருப்பாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியிலேருந்து சூப்பரான ஒரு மெலடி சாங் தான் கேட்க போகிறோம். எதிர்நீச்சல் திரைப்படத்துலேருந்து வாலியின் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தரோடைய இசையில் மோஹித் சௌகான், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம்.

நேரம் சரியாக மாலை 5:50 நிமிடம் மாயாச்சே நீர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2013 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்தால் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டுருக்கிறோம். அந்த ஒரு சில அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ராஜேஷுடைய இயக்கத்தில் தம்மனுடைய இசையில் கார்த்தி நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் காஜல் சந்தானமெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு கதாபாத்திரத்தோட பேரை தான் வந்து இந்த படத்துக்கு வந்து தலைப்பாக வச்சுருக்கிறாங்க. ஆலினால் அழகு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வைதேகி காத்திருந்தால் படத்தில் கவுண்டமணி சாரோட கதாபாத்திரத்தோட பேர் தான் இந்த ஆலினால் அழகு ராஜா அப்படிங்கிறது. அந்த பேரில் தான் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாந்துருச்சு. அதில் சந்தானத்தில் கரீனா சோப்ரா வந்து சந்தானம் வந்து அப்படி ஒரு கேரக்டரில் சூப்பராக வந்து நடிச்சிருப்பார். செம காமெடியாக இருக்கும் அது. பொதுவாக தமிழ் சினிமாவில் கதாநாயகி அப்படின்னா நல்லா சூப்பராக பாடுறது போல் தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் காஜல் அகர்வால் வந்து பாடவே வராது. இருந்தால் கூட நான் ஒரு பெரிய பாடகி அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரியான பாடல் காட்சிகள் எல்லாமே அமைக்கும்.

கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு டயலாக்னா அந்த டயலாக் தான், இசைமழையில் நனைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுற காட்சிகள்லாம் வந்து காமெடியாகவே இருக்கும். ஆலினா அழகிராஜா இந்த படத்தில் தான் இப்போ ஒரு பாட்டு முறை கேட்க போகிறோம். ராகுல் நம்பியார் அவங்களுடைய வாய்ஸில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு, எஸ் தமனுடைய இசையில்.

நேர்களை நேரம் மாலை 5:55 நேர்கள் கேட்டிருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 2013 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைவான பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வரப்போகுது? மணிரத்னம் சாருடைய இயக்கத்துல ஏறமணி இசையில கௌதம் கார்த்திக், அர்ஜுன், அரவிந்த் சுவாமி, துளசி நாயர் எல்லாம் நடிச்ச படம் தான். அவங்க கடல் திரைப்படம் தான். இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னணி வாரிசுகள் வந்து ஜோடியா அறிமுகமான படம். இதே மாதிரி இவங்களுடைய பேரண்ட்ஸுமே அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அப்படிதான் அறிமுகமாகி வந்தாங்க. யார் அப்படின்னா, கார்த்திக்கும் ராதாவும். கார்த்திகோடைய பையன் கௌதம் கார்த்திக் இதில் வந்து அறிமுகமாயிருப்பாரு. அதே மாதிரி ராதாவோட பொண்ணு துளசி நாயரும் இந்த படத்துல வந்து ஜோடியா அறிமுகமாயிருப்பாங்க. முன்னாடி அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தில் வந்து ஜோடி அறிமுகமாக

மாதிரி இவங்க வாரிசுகளும் இந்த படத்தில் 2013 கடல் திரைப்படத்தின் மூலமாக வந்து அறிமுகமாயிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு 13 வருஷங்களுக்கு பிறகு அரவிந்த் சாமி இந்த படத்தில் ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருந்தாரு. 2012 நிலம் புயல் வந்து இருந்த சமயத்தில் கிரீன் ஸ்க்ரீன் எதுவுமே போடாமல் அந்த நிஜமான புயலுடைய ஆக்ரோஷமான அலைகளுக்கு இடையே இந்த படக்குழுவினர் வந்து கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே படம் பிடிச்சிருக்கிறாங்க. அது ரொம்பவே வந்து ரியாலிட்டி அமைஞ்சிருக்கும் இந்த படத்தில். இப்போ இந்த படத்தில் தான் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடி பாடல் பாடியிருக்காங்க. இந்த நிறைவான பாடலோடு படமும் பாடலும் நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. இதுவரைக்கும் காற்றலைகள் உங்களோட இணைந்தே இருந்தேன் நான் உங்கள் மீரா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடலை கேளுங்க, பாடலை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:30 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7 திரை இசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். இன்று இரவு 7:25 நமைச்சற்று, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து

போட்டி 2026 தினசரி நிலவரம் 7:32 அறிவியல் நேரம். இதில் பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும். 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம். வழங்குபவர் கருவநல்லூர் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்கள். கடிதமொழி இன்று நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள். நாளை காலை 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். காலை 7:00 சூழல் விளக்கு செய்தி கட்டுரை. 7:07 வணக்கம் பரணி. 7:25 தொடர்ந்து வணக்கம் பரணியில் தமிழே அமுதே. உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம். 7:35 தொடர்ந்து வணக்கம் பரணியில் ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து இன்றைய தினம் நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் காத்திருப்பு சுகமா சுமையா என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கோவாவின் தூத் சாகர் அருவி. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். மதியம் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசளித்த புடவையும் அதன் சுவாரஸ்யமான அனுபவமும் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் தேசிய குடும்ப நலத்திட்டம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினம் நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏ சி ரமேஷ் அவர்கள். தொடர்ந்து நலம் தரும் நாவல் பழம். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 2:15 திரையரவி, 3:02 குக்கு நிகழ்ச்சி, மாலை 4:02 பதுகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே மொத்த குடிமக்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரையிசை. 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். 7:35 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சி. நாளை 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை. 9:15 திரையிசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 4 மணி கடிகை காட்டும் பெண்ணியம். 10:00 சுகமான ராகங்கள் நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெலி அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 6:10 நாம் இணைகின்றோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனிமையான இந்த மாலை வேளையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. மகாகவி பாரதியுடைய பொன்மொழிகளோட பாடல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். உழைப்பினால் கிடைத்த பணத்திற்கு மதிப்பு எப்போதுமே அதிகம்தான். எல்லாரும் ஐஸ்வர்யம்மா பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியின் துவக்க பாடல் இதோ வருகின்றது.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: மணி 15 நிமிடங்கள் ஆகுது. மீண்டும் இணைகின்றோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம். நம்முடைய மனதில் ஒற்றுமையோடு திரும்ப திரும்ப உறுதியாக நாம் சொல்லக்கூடிய அந்த தீர்மானங்கள் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறுங்க. பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. 6:20 தன்னைத்தானே அறிந்து கொள்ளவும் ஆண்டு கொள்ளவும் காத்து கொள்ளவும் மனிதன் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க மகாகவி. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

நம்முடைய மனதில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அஞ்சுவது கூடவே கூடாது. பிறர் நம்மை தாழ்வாக நடத்தவும் இடம் தரக்கூடாது. அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டு

0: இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு JP நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில் பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும் வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு SA தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்து

0: தாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷக்கீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மணி 6:40 மீண்டும் இணைகின்றோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. விளம்பரத்தை தொடர்ந்து பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் தொடரலாம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பக்தி மாலை 6:41. தியானத்தின் ஆற்றலை நாம் எப்போதுமே எளிதாக நினைத்துவிடக்கூடாது. விரும்புவதை அடையும் சக்தியை தியானத்தால் பெற முடியும். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம். 6:50 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. போர்வாயை மூட உலை மூடி ஒன்று இருக்கின்றது, அதன் பெயர்தான் காலம். அதைவிட மேலான சக்தி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க மகாகவி. நாகூர் எம் ஹனீஃபா பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

0: மாயானவர்.
1: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
2: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரைசீல இரண்டு இனிமையான பாடல்கள் நமக்காக இருக்கு. மொத பாட்டு கேட்போமா? கத்தி திரைப்படத்திலிருந்து நம்ம கேட்கலாம்.

விஷால் தத்லானி அண்ட் அனிருத் ரவிச்சந்தர் சேர்ந்து பாடியிருந்தாங்க. பாடல் நம்ம கேட்டோம், நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாமா? வேலைக்காரன் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் ஜெனிதா காந்தி சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் இதை வந்துட்டு இருக்கு.

0: நேரம் 7:10. நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவோருக்கு இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 May 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்பு சாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
2: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனே, எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில 2,00,000 ரூபாய் போட்டுனே, 1,00,000 ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன், மீதி 1,00,000 வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
1: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
3: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம்

0: பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, மூணு ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணிருந்தோம், அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி, 5 நாள்ல அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
1: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாடப்பட்டதின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும் 75 முறை ரத்த தானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி வாழ்நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 மொத்தம் 9771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த மையத்தில் மட்டும் 6667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6000 மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 தேதி விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் பிபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1/7/2026 முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5 தேதி நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும், பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20 மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
2: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக்கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த

அகர்வால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும்.

0: வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிடங்களில் இணைகின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்மை சுற்றியில தகவல்கள் நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல் தகவலா, உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை உடையவர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான முகாம் இந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற இருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் அவர்களுடைய சார்பு உறுப்பினர்களின் திருமண உதவித்தொகை 2026-27ஆம் கல்வியாண்டுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் மூல உறுப்பினர்களுக்கான விபத்து நிவாரணத் தொகை, மூல உறுப்பினர்களின் இறப்பிற்கான ஈமச்சடங்கு மற்றும் இயற்கை மரண உதவித்தொகை விண்ணப்பங்கள் பெறுவதற்கான முகாம் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மானூர், நான்குநேரி, ராதாபுரம், சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் மற்றும் திசையன்விளை வட்டத்தில் உள்ள அனைத்து குறுவட்ட வருவாய் ஆய்வாளர்களின் குடியிருப்பில் வைத்து 28ஆம் தேதி இந்த மாதம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெற இருக்குது. இந்த முகாமினை உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த செய்தியும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டுள்ள தகவல் தான். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பங்கள் வந்து

வரையறுக்கப்படுகிறது. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனோடு சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருது. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பக்கூடிய ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் 20-7-2026 சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. மேலும் இந்த விண்ணப்ப படிவத்தை cms.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அல்லது திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

அடுத்த செய்தி, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடியது. 2026 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற் பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற் பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு இடஒதுக்கீட்டில் சேர்ந்துடுவதற்கும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏற்கனவே முடிவடைந்துவிட்ட போதிலும் தற்போது நேரடி சேர்க்கை 31/7/2026 வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விரும்பும் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பங்களை பதிவு செஞ்சுக்கலாம். இந்த மையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற்று வருது. விண்ணப்ப கட்டண தொகையான ₹50 விண்ணப்பதாரர் டெபிட் கிரெடிட் அல்லது நெட் பேங்கிங் ஜிபே வாயிலாக செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடி சேர்க்கையில் சேர விரும்புவோர் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை ஆகியவற்றின் அசல் மற்றும் ஒரு நகல்களோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு அல்லது தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரில் வருகை தந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ₹750 உதவித்தொகையும், கட்டணமில்லாத பஸ் பாஸ், இலவச சைக்கிள், பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், சீருடை, காலணி, பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவியருக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்களில் மாதம் ₹1000 உதவித்தொகையாக வழங்கப்படுது அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காங்க. நம்மை சுற்றியுள்ள தகவல்கள் நாம் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள். ஏழு மணி 33 நிமிடங்கள் ஆகும்போது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சுங்க. இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும் அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கிறோம். அது என்ன? கிளைமேட் சேஞ்ச், இன்னொன்று குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். சூரிய குடும்பத்தில் நம்முடைய பூமி வந்து ஒரு சிறப்பான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கிறதால அதிகமான சக்தியை நேரடியாக சூரியன்லேருந்து பெறுது. பூமியை சுற்றியுள்ள வெப்பம் உயிரினங்கள் தோன்றும் வகையில் இருக்குது. உயிரினங்கள் தழைத்து ஓங்குவதை உறுதி செய்யும் வகையிலையும் பசுமை குடில் வாயுக்கள் பூமியை போர்வை போல மூடியிருக்குதுன்னு சொல்லுவாங்க. பசுமை குடில் வாயுக்களில் முக்கியமான வாயு கரியமில வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. புவி வெப்பமயமாதலுக்கும் இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்கங்க. நிலக்கரி, இயற்கை எரிவாயு போன்ற மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக லட்சக்கணக்கான டன் கணக்கில் எரிக்கப்படுவதால் வளிமண்டலத்தில் கரியமல வாயுவின் அளவை வந்து அதிகரித்து வளிமண்டலத்தில் சில நேரங்களில் வெப்பமும் அதிகரிக்குதுன்னு அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும் அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில். முதல் பாடல் கேட்போமே. வீரா திரைப்படத்திலிருந்து வருது, இசைஞானி செய்யலை.

அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம் இல்லையா. எப்படி இந்த பூமி வந்து வெப்பமயமாகுது அப்படின்னா, உலகத்தின் 40% மின் தேவை வந்து நிலக்கரியை எரிப்பதன் மூலம்தான் பெறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய கரியமில வாயு வந்து வெளியேற்றத்தில் 37% எரிசக்தி துறையால் தான் ஏற்படுது அப்படிங்கிறதையும் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த அபரிமிதமான கரியமில வாயு வெளியேற்றம் புவியின் வெப்பத்தை அதிகரிக்குது, கூடவே உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெருத்த பாதிப்பையும் ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பசக்தி புவியின் வளிமண்டலத்தில் புகுந்து பூமியின் மேற்பரப்பில் வெப்பத்தை ஏற்படுத்துது. பூமியின் மேற்பரப்பில் வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த வெப்பசக்தியை இவ்வாறு வரும் வெப்பத்தை வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயு, நீராவி, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் கிரகித்துக்கிறதுனால பூமி அதிகமாக வெப்பமயம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து என்ன பாதிப்புகள் இந்த வெப்பமயமாதலால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் நிகழ்ச்சியில். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். 7:47 எஃப்எம் ரெயின்போ 102.6 என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது இந்த வெப்பமயமாதலால் அப்படின்னா, உலகம் முழுவதும் உயர்ந்த மலை பிரதேசங்களில் பனி சூழ்ந்து காணப்படுது. பூமியின் வடதுருவம் மற்றும் தென் துருவத்தில் நீர் பனிக்கட்டியாக உறைந்து காணப்படுது. புவி வெப்பமயமாதல் காரணமாக இந்த பனி வந்து உருகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதனால் கடல் நீர் மட்டம் உயரும். புவி வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டே தான் வந்துட்ருக்காங்க. அப்படி தவறும் பட்சத்தில் 2100 அனைத்து பனிப்பிரதேசங்களுமே உருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள் எச்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக கடல் நீர் மட்டம் அதிகரித்து கடலோர பகுதிகளில் நீர் புகுந்து பாதிப்புகள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க, எச்சரிக்கிறாங்க. மனித நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 100 10 முதல் 25 சென்டிமீட்டர் உயரத்துக்கு கடல் நீர் மட்டம் உயர்ந்திருக்குது அப்படின்னும், பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் அடுத்த 100 கடல் நீர் மட்டம் மேலும 15 முதல் 90 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட உயரக்கூடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள் கடல் நீரில் மூழ்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுவதோடு சில தீவுகள் கூட காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம்னு சொல்கிறாங்க.

புவி வெப்பமயமாதல் காரணமாக பனிப்பொழிவு குறையக்கூடும் அப்படின்னும், மலை பிரதேசங்களில் கோடை காலத்தில் மிக விரைவாக பனி உருகும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து இதனால் மலை பிரதேசங்களில் தண்ணீர் பிரச்சனை ஏற்படலாம். இரவு நேரங்களையும் வெப்பம் நிலவுவதோட குளிர்காலத்தில் கூட வழக்கத்தை விட வெப்பம் அதிகமாக கூடலாம். வெப்பம் காரணமாக கடல் நீர் அதிக அளவு நீராவியாவதால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதிக ஈரப்பதம் காரணமாக மழை அளவு அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. புவி வெப்பம் காரணமாக அடிக்கடி சூறாவளி ஏற்படலாம். நிலத்தில் உள்ள நீர் அதிகமாக ஆவியாகி நிலம் வறண்டு காணப்படும். ஏற்கனவே வறண்ட பிரதேசமாக உள்ள பகுதிகள் மேலும் வறண்ட நிலைக்கு செல்லலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. புவி வெப்பமயமாதல் காரணமாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு சூறாவளி மிக வேகமாக வீசுகிறதோட காற்றின் வேகமும் மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னும், காற்றின் போக்கில் கூட மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. நாம் வாழும் பூமியை காக்கக்கூடிய எல்லா உரிமையும் கடமையும் கூட நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் பூமியின் மீது எவ்வளோ உரிமை கொண்டு என் நிலம் என் மண் என் தண்ணீர் அப்படின்னு நாம் சொல்கிறோமோ, அதுபோல் அவற்றை காப்பாற்றக்கூடிய கடமையும் நமக்கு இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து சொல்கிறாங்கங்க. அதனால் தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டியவைகளை கடைப்பிடித்தாதான் இந்த பூமி பந்தை நாம் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னும் சொல்லலாம். அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பேசினோம் பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும். அதாச்சும் இந்த கிளைமேட் சேஞ்ச் எதற்கு லீடு பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது டைரெக்டாக இது குளோபல் வார்மிங்க்கு தான் லீடு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் நாம் கேட்கலாம். அவ்வை சண்முகி திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் சுஜாதா என்ற குழுவினர் பாடிய பாடல் தேவா அவர்களை செய்யல பாட்டு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப் பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600 மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரிய என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள்

0: உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30 தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3 தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம்.
2: ஊரும் உறவும் நேர்களை இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் கருவநல்லூர் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். தொடக்கமாக நையாண்டி மேளம்.

ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கருவநல்லூர் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

நேரம் 8:39 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் பாடல் பாண்டியன் திரைப்படத்திற்காக இசைஞானி இசையில் மனோ மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம கேட்கலாம். பொண்ணு விளையிற பூமி திரைப்படத்திற்காக தேவா அவர்கள் இசையில தேவா, வடிவேலு, ஸ்வர்ணலதா அண்ட் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க பாடல் இதோ.

நேரம் 8:48 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ்களில். அடுத்த பாடல் நம்ம கேட்கலாமா? அருணாச்சலம் திரைப்படத்திற்காக தேவா அவர்கள் இசையில மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இதோ.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684458. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இணைந்திருக்கிறோம் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நமது ஒலிபரப்பில் இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் பேசியிருக்கிறோம். இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி. இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பு கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் உங்களுடைய பாடல்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர், சுகமான ராகங்கள், நேயர்கள் விருப்ப பகுதி, எஃப்எம் ரெயின்போ 102.6, ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி 627002 என்கிற இந்த முகவரிக்கு தொகுப்பை எழுதி அனுப்புங்கள்.

0: already stormed into the semifinals after defeating Morocco 2-0 in the first quarterfinal in Boston. In Wimbledon tennis, Germany's Alexander Zverev stormed into the men's singles final, beating British wildcard Arthur Ferry in the semifinal this evening. The second-seeded Zverev produced a clinical performance to defeat Ferry in a straight sets 7-6, 6-2, 6-4. Meanwhile, another men's single semi-final is underway between world number one and defending champion Jannik Sinner of Italy and seven-time Wimbledon champion Novak Djokovic of Serbia. In women's one-off test cricket match, India wore 257 for 6 in the first innings against England at the iconic Lord's Cricket Ground when reports last came in. Earlier, England won the toss and opted to field. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Auckland on the final leg of his three-nation tour, receives warm welcome from his New Zealand counterpart Christopher Luxon and Indian community. External Affairs Minister S. Jaishankar meets his Omani counterpart Badr bin Hamad al-Busaidi in Muscat, discusses issues of cooperation in trade, investments, connectivity, maritime, technology and defence. Ministers of State for Parliamentary Affairs Arjun Ram Meghwal and Dr. L. Murugan review preparations for upcoming monsoon session. Railway approves covers deployment on 680 route kilometres of Northern Railway to enhance safety and operational efficiency. In football, Spain to face Belgium in the second quarterfinal of FIFA World Cup tonight. And in Wimbledon tennis, Alexander Zverev of Germany storms into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
4: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலியமாக வெப்பநிலையை வந்து எடுக்கும். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்குது. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த்து பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ், நார்மல் கண்டிஷனில் வந்து ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட்டு நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்நினோ பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகுதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 21 எக்டா பாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இது வந்து இப்போ எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல் நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல் சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர், இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்க இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட்டு கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும்,
5: ஃபியூச்சர் எப்படி
4: எப்படி இருக்கு, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலயமா நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போது எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த் 3 மந்த் ஆஃப்டர் 6 மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்னோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலி நாங்கள் மாடல் வச்சுருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதை நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு

0: இப்போ காமன் தான், ஸ்டேட்டாக கிடச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருப்போம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட்டு வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து என்டபிள்யூஎஸ் நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்ன்னு இருக்குது, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது, சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது, எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷன் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிகிட்டு இருக்கும். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த சிபிஎஸ் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது, என்டபிள்யூஎஸ் நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்குது, அதுவும் எங்களுக்கு மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பசிபிக் பெருங்கலனுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷனில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜ் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு மாடல் சொல்லும் இன்றைக்கி வந்து இயல்பிலிருந்து 1°C சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1°C இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லும் ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து 2° கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும், பண்ணுவோம்.
1: அதாவது நாங்க வந்து கேக்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்ப நீங்க சொன்னதுல இருந்து புரியுது. ஏற்படுத்துறீங்க இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்கு சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடார்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
0: டெக்னாலஜியா இல்லை
1: டெக்னாலஜி
0: ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இப்போ டெக்னாலஜியை பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய அந்த பவர் நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை, அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 hour ஃபோர்காஸ்ட்டே வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஈவினிங்கில் கிடைக்கும், நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8:00 மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 hour ப்ரிடிக்ஷன் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங்லாம் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்தளவுக்கு இல்லை, அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் கம்ப்யூட்டேஷன் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னால் துல்லியத்தன்மை, துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, இப்போ டைல்ஸ் வந்து 1 meter டைல்ஸ் இருக்குது, 10 cm டைல்ஸ் போடலாம், 5 meter by 5 meter போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 kilometer பிரிப்பாங்க, இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 points தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உருவி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 kilometer வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம், வேல்டு ஃபுல்லாக இதான் நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும், இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 kilometer ஒரு 1500 kilometer ரேடியஸ்ல இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும், இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அதெல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டம்ல அதில் கேப்சர் ஆகும் அந்த மாடலில். சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகிறது உள்ள ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும், ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம், ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானதுனால இப்போ எல்லாமே நம்ம 1 kilometer by 1 kilometer கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எது மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாயிருக்கு, அதனால வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாயிருக்கு, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துட்டுருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம், அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப்க்கு அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
1: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்லாம் கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுதா?
0: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 minutes கிடைக்கும், சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20-30 minutes அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும், இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணாங்கன்னா இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ்

0: அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 மினிட்ஸ் கொடுத்துக்க மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5 to 10 மினிட்ஸில் கொடுக்கும் அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி, இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இமேஜ் அனுப்புவோம், அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முன்னால் ஏன் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? அதனால் ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
0: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
1: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
0: இப்போ முன்னாலலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன்னு ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990 ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட்
1: கொடுத்து
0: கம்மியாக இருந்தது, நம்ம குறித்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோன் அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளஸ் ஆறு மீனஸ் 50 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
1: அந்த எரர் வர்றது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமா?
0: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ பிரஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவலில் உள்ள விண்டு ஸ்டீரிங்கர்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போது சைக்ளோன் வந்துருக்கு, அதில் வந்து மிடிலில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு எனக்கு போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நாங்களும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன் சேட்டலைட்டினுடைய டேட்டா வந்து எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லன்னா நாங்கள் வந்து அப்பர் ஏர மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அப்பர் ஏர ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களை அப்படியே காற்றினுடைய விசை திசை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கே காற்று எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ஈரப்பதம் எப்படி எனக்கு எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து
1: அது முடியாது
0: முடியாது அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் ரெக்கன் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36 கிலோமீட்டர்லேருந்து பார்த்துட்ருக்கு, அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம். ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் எஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அள்ளி ஒரு சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது. ஏன்னா வந்து இப்போது க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோட எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்கினுடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டு இருக்கும். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா எங்கேனாலும் போகலாம். 360 degrees எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம், ஆனால் எல்லா டிகிரியும் போகாது.
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்
0: எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டுருக்கும். அது போக அந்த காற்றினுடைய திசை. ஸோ ஒரு சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்கோம்.
1: எல்நினோ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ பொதுமக்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது என்ன சார்? ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்பக்கூடாது, சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் பயப்படக்கூடாது?
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவங்க புரிந்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு. இது வந்து இப்போது சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னாலும் எல்லாம் பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துகிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போது சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அது மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், அது வெளியே போனால் கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும்,
1: வெளியே முன்னெச்சரிக்கையோடு வெளியே
0: போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ண

0: மத்தவங்க அந்த பகல்ல 12 இருந்து ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது. என் நிழல்ல இருந்துக்கலாம். எனினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலியினை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்கன்னு நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம்.

இலக்கியச்சாரல். சங்க இலக்கியத்தில் பல வகையான தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழர் வரலாறு, பண்பாடு, பழக்க வழக்கங்கள், எத்தனையோ கொட்டி கிடக்கும் விஷயங்களை இந்த இலக்கியச்சாரலில் நாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் அந்த வகையில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் அப்படின்னு நாம் பேச போகிறோம். முக்கியமாக சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டிருக்குது. முல்லை நில மக்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறதுன்னு சொல்லலாம். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் இப்படின்னு கலித்தொகையின் 102வது பாடல் சொல்லுகிறது. இப்படி முல்லைக்கலையில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து கூட நிறுத்துது. காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் கலித்தொகை ரொம்ப அழகாக சொல்லுது. இலக்கியச்சார நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நம்ம கேட்கலாமா?

0: 9:35 இலக்கிய சாரல், இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். தமிழ் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறி புழுதியை எழுப்புச்சு. சில நிலத்தை நொறுக்கின, சில தமிழ் முரண்பட்டு ஒன்றோடு ஒன்று எதிர்த்து கொண்டு நின்றுச்சு, சில மண்டியிட்டு பாய்ந்துச்சு. இந்த காளைகள் மிடுக்கோடும் வீரத்தோடும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை நிகருக்கு ஒத்ததாக இருந்துச்சு. இதனை நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று செழிப்பவை, மண்டி பாய்பவையாய் துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல் களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படின்னு கலித்தொகை பாடல் ஒன்று ரொம்ப அழகாக சொல்லுது. கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் மாதிரியான இலக்கியங்கள்லையும் கூட புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற இலக்கண நூல்லையும் கூட ஏறுகோள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏறு தழுவுதல் பற்றி பிற்காலத்தில் வந்த சிற்றிலக்கியங்கள் கூட, அதில் ஒன்று பள்ளு இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் குறிப்புகள் வந்து உள்ளது. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பள்ளு அப்படிங்கிறது பதிவு செய்திருக்குது. தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கி இலக்கிய சார் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல்னு நாம் பேச ஆரம்பித்தோம். முதல் பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம் இல்லையா, அடுத்த பாடல் கேட்கலாம். இதோ வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்காங்க. அடுத்த பாடல் இதோ.
1: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்க

0: பாத்துடடா மாட்டுக்கார வேலா, உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டுக்கார வேலா, உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: ஏறுதழுவுதல் குறித்து பல நடுக்கற்களும் படைப்பு சிற்பங்கள் இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டறியப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒன்று அப்படின்னு இருக்குதுங்க. கோபுரிச்சங்கன் கருவந்துறையில் எருது விளையாடிய பட்டான் சங்கன் மகன் அப்படின்னு நட்டக்கல் அப்படின்னு ஒரு நடுகல் வந்து இருக்குது. அதனுடைய பொறிப்பு வந்து பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு வீரர்களுக்கும் இந்த மாடுபிடி வீரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கள் அந்த வண்ணங்கள் பொறிப்பு வந்து எல்லா பகுதிகளிலையும் காணப்பட்டிருக்குது. அதை தொல்பொருள் ஆய்வாளர்களும் பாதுகாத்து வச்சுருக்காங்க. நாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்போமா? மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலிருந்து சிம்மக்குரலோன் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் தான் வந்துட்டு இருக்குது.

இலக்கியங்களில் ஏறுதழுவுதல் அப்படின்னு இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 9:45 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் அந்த வரலாற்றிலையும் கூட காளை முக்கிய பங்கு வகித்து வந்திருக்குது. இந்த மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக நம்மளால் அறிய முடியும். சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

சரியான நேரம் 9:50 ஆகும்போது இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கோம். நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் இன்னும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் கூட பிணைந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளத்தின் நீட்சியாகவும் சொல்லலாம். ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள், ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. தமிழக உழவர்கள் வந்து தங்களுடைய உழவு சார்ந்த கருவிகளோட அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விப்பதற்காகத்தான் ஏற்படுத்திய விழா மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். அந்த விழா அன்னைக்கு மாடுகளை குளிர்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டு வச்சு மூக்குணாங்கயிறு, கழுத்து கயிறு, பிடி கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பாங்களாம். கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் பூட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவாங்க. பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தளிகை பொங்கல் வந்து ஊட்டி விடுவாங்க.

பல வெளிநாடுகள்லேயும் கூட தேசிய விளையாட்டாக காளை சண்டையை வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஸ்பெயினில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காளையை அடக்குபவன் வீரனாக கருதப்படுவான். அந்த விளையாட்டில் ஆயுதங்களை கூட சில நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ் வீர விளையாட்டில் வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லுவோம். சில நாட்டு விளையாட்டுகளில் காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை வந்து இல்லாமலாக்கப்படுவதும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படக்கூடிய காளை விளையாட்டும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசினோம் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 10:00. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதமொழி. இந்த நிகழ்ச்சியில் இன்று யாருடைய தொகுப்பு, எந்த நேருடைய தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். வாங்க, அடுத்த 1 மணி நேரமும் அவருடைய இனிமையான பாடல்கள் தான் நம்முடைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகுது. முகூர்த்த நாள் படத்திலிருந்து முதல் பாடல் நம்ம கேட்கலாம். ஆணிப்பொன் ஊஞ்சலில் ஆடி வந்து ஆவணி வீதியில் உலா வருகின்றாரே, ரூபி என்ற சிகப்புக்கள் அணிந்த மீனாட்சி. ஓகோ, சோமசுந்தரேஸ்வரர் வழியில் எங்காவது தென்பட்டால் தமது முகூர்த்த நாள் நெருங்கி வருவதை நினைவூட்டத்தானோ

பாடல் மட்டுமல்ல தொகுப்பும் அவருடையது தான். ஆமாம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களுடைய பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா பிள்ளையோ பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஊடலில்தானே கூடலின் சுவை பலுகி பெருகும், தேன் சிட்டுக்கள் மொய்க்கும் பூச்செண்டாட்டம், தன் காதலி அவளின் காந்த வெளிகள் பொன் வண்டை போல மின்மினி பூச்சி ஆட்டம் வட்டமிடுவதை நோட்டமிட்டு பண்பாடுகிறார் நாயகன். எதிர்மறை உதிர்க்கிறார் நாயகி. அடுத்த பாடல் நாம் கேட்கலாம், டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249948648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 10:11 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதமொழி. அதில் இன்று வந்து நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களின் விருப்ப பாடல்கள். அடுத்ததா அன்புக்கு ஓர் அண்ணன் படத்திலிருந்து பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. தாயும் தந்தையும் ஒருங்கிணைந்து தமது கன்னி வாரிசை திருமதியாக்கி ஆனந்த கண்ணீர் உகுக்கும் பாக்கியம் பேதை அவளுக்கு கிட்டவில்லை. எனினும் தமையன் விடுவாரோ என்ன? மாமணி மாளிகையில் மாதர்கள் புன்னகை மாவிலையில் தோரணம் கட்ட மணமகள் ஊர்வலம் நடத்துகின்றார்.

பொதியை மலை சந்தனத்தை பூசி முடித்தான். பொங்கி வரும் மைய என கங்கை நடந்தாள். மறுரை வீதியிலே ஊர்வலம் போனாள். அண்ணன் திருமான் அழைத்து வர

முத்து மாலைகளை சீதனம் தந்தான், அன்னமென துள்ளி வரும் கோழிகை தந்தான், மாணிக்கத்தில் மூ

0: ஊர்வலம் போனால் அண்ணன் திருமாமழைத்து வர கண்மணி வீரா.
1: சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதமொழி. இன்னைக்கு நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததா இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல். வார்த்தையை தவறவிட்டு வாக்குறுதியை நிராகரித்து கோதையவள் பீடு நடை போடுகிறாளோ என்னவோ. அப்படி இல்லையென்றால் இந்த முண்டாசு கவிஞனின் கொந்தளிப்பை முன்னுரை ஆக்க மாட்டாரே நாயகனவர்.

0: இலை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய இலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேரம் 10:20 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை 102.6. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொகுப்பு பாடலாக இன்னைக்கு நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களுடைய பாடல்கள் தான். அடுத்ததாக பெரிய வீட்டு பண்ணக்காரன் அப்படிங்கிற படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. மதுரை மீனாட்சியானவர் மனமு வந்து வரங்களை அள்ளி வழங்குவதில் ஈடுணையற்றவர். அப்படி வரமகளும் மகோன்னத தீனதயாபுரியோ தாயவளை ஒப்புமைப்படுத்தி உருவம் ஊருக்கு தெரியாமல் பவனி வருபவராக தன் ஈடற்ற இன்னிசை காதலியை பரணி பாடி தனதாக்கிக் கொள்ள கிராமத்து நாயகன் கடத்தி செல்கின்றாரே,

அடுத்த பாடல் காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படத்தில் இருந்து. மாயவரம் கரை பட்டாடை தகதகவென ஜொலிக்க மங்கை அவள் மணமேடை எனும் மணவரைக்கு எழுந்தருள்கின்றார். இந்த காட்சியானது கள்ளழகர் தமது சோதரியை சொக்கநாதருக்கு தாரை வார்த்து தரும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு ஈடானது என்று நாயகி அவரின் மனசாட்சி எனும் மங்களநாதம் இசை கவி பாடுகின்றது.

அவருடைய தொகுப்பில் அடுத்த பாடல் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து. தாலிக்கு வேலி தந்து தன்னுடைய மணாளனுக்கு பூரண ஆயுள் வேண்டி விண்ணப்பம் தரும் இல்லாள் வைகை கரையின் ஒரு பக்கம் கருவினுள் மழலையை சுமந்து மாங்கல்ய தாரணம் தனக்கு இதுவரை கிட்டவில்லை எனது வேண்டுகோளை ஏற்று மங்கள மாலையுடன் திருநான் பூட்டும் திருநாளையும் உடனடியாக தர வேண்டி இன்னொரு பக்கம் அபலை ஒருத்தி. தாயே மீனாட்சி, இரு மங்கையர்க்கும் பூரண அருள் வழங்கம்மா.

0: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. அடுத்த பாடல் தொகுப்பில் என்ன பாடல்னா, என் தம்பி திரைப்படத்திலிருந்து. குமரகுருபருக்கு நாவில் தேன் தடவி பேசும் ஆற்றலை வழங்கிய மீனாட்சி அம்மை, உனக்கும் தான் குரல் வளம் செழிக்க தேன் தடவி தந்துள்ளார் என்பதை உன் வாய்மொழி வளமென பறைசாற்றுகிறதே

நேரம் 10:37 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அவருடைய தொகுப்பில் நிறைவு பாடல் ஆதிபராசக்தி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சக்தியின் மறுவடிவமே பெண் எனும் பெரும் பேர், பெண்மையானது பல்வேறு திருநாமங்களில் பரிமளித்து உலா வருகின்றது. உலா வரும் எல்லா மேன்மை தன்மையும் தெய்வாம்சம் மெத்த பொருந்தி பொறுமை எனும் அம்சத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டே ஆட்சி செய்கின்றது.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அடுத்ததாக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில் கே எஸ் சித்ரா, கே ஜே ஏசுதாஸ் பாடியிருப்பாங்க. இசை ஞானி இசையில் இந்த பாடல் கௌரி மனோகரி ராகத்தில் அமைஞ்சிருக்கும்.

அடுத்த பாடல் கிளிப்பேச்சு. கேட்கவா திரைப்படத்திற்காக கவிஞர் வாலி வரிகளில் இசைஞான இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்காங்க பாடல். இதோ

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தூரல் நின்று போச்சு. திரைப்படத்திற்காக இசை ஞானி இசையில் இந்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியிருக்காங்க. கவிஞர் முத்துலிங்கம் வரிகளில் பாடல் இதோ.

நிறைவு பாடல் நாம் கேட்கலாம். உறுதிமொழி திரைப்படத்திற்காக ஆர் வி உதயகுமார் வரிகளில், பாவகாயகன் பி ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி அம்மா சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் நிறைவாக இசைஞானி சில கேட்கலாம்.

நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 11 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். காலை 6:15 வணக்கப்போக்கள் பக்தி பாடல்கள். நாளை காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். காலை 7 மணிக்கு சூழல் விளக்கு செய்தி கட்டுரை. காலை 7:07 வணக்கம் பரணி. 7:25 தொடர்ந்து வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம். 7:35 தொடர்ந்து வணக்கம் பரணியில் ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ். தொடர்ந்து இன்றைய தினம், இதில் உலக மக்கள் தொகை தினம். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் காத்திருப்பு சுகமா சுமையா என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணி திருநாடு, இதில் கோவாவின் தூத்சாகர் அருவி. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி. மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை மதியம் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசளித்த புடவையும் அதன் சுவாரஸ்யமான அனுபவமும் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் தேசிய குடும்ப நலத்திட்டம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினம் நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏசி ரமேஷ் அவர்கள். தொடர்ந்து நலம் தவறும் நாவல் பழம். 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நிகழ்ச்சி. நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருது, இதில் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை இரவு 7 மணிக்கு திரையிசை. 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 நமைச்சுற்று. இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 உழவர் உலகம், இதில் லம்பி ஸ்கின் டிசீஸ் எனப்படும் கட்டித்தோல் நோய் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மால்முருகன் அவர்கள். தொடர்ந்து வாழையை தாக்கும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் உரை வழங்குபவர் கிளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே இளஞ்செழியன் அவர்கள். 8:25 இளங்காற்று, வேலை வரும் வேலை. நாளை இரவு 9:15 திரை இசை.

இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நான்மணிக்கடிகை காட்டும் பெண்ணியம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்பு பாடல்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இதுவரை கேட்டோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

நேரம் 11:40. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி நாம் கேட்கவிருப்பது திரைகானம். திரைகானத்தில் முதலாவதாக பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நாம் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் ஒலிக்க வருகிறது செல்வமகள் திரைப்பட பாடல்.

0: Final in London yesterday, and that is the end of this news bulletin.
1: நேரம் 12 மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: காற்றலையில் இப்போது நாம் கேட்டு மகிழவிருப்பது இரவின் மடியில். முதலாவதாக பூவே உனக்காக திரைப்படத்திற்கு பாடல்களை நாம் கேட்கலாம்.

ஒலித்த குரல் உன்னிகிருஷ்ணனின் குரல். அடுத்ததாக ஒலிக்க வருவது எஸ் ஏ ராஜ்குமார் குழுவினர் பாடிய பாடல் பூவே உனக்காக. திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே.

பூவே உனக்காக திரைப்பட பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒலிக்க வருவது ஜெயச்சந்திரன் சுஜாதா ஆகியோரின் குரல்களில்.

100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரவின் மடியில் நேரம் இப்பொழுது 12:30. பூவே உனக்காக திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். டிஎல் மகா

ஒலித்த பாடலை பாடியவர்கள் சித்ரா, அனுராதா, ஸ்ரீராம். அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் மனு, ஸ்வர்ணலதா.

இதுவரை 100.1 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்தது இரவின் மடியில். இன்னும் சில நொடிகளில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இந்த இனிய இரவு பொழுதில் நாம் கேட்கலாம் நினைவில் நின்றவை. படகோட்டி திரைப்பட பாடல்களை இப்பொழுது நாம் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோரின் குரல்களில் ஒலிக்க வருகிறது

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் நினைவில் நின்றவை. அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலை பாடியவர் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா ஆகியோர். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் படகோட்டி திரைப்பட பாடல்களை.

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது காதலிக்க நேரமில்லை திரைப்பட பாடல்களை. பி வி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை.

இன்றைய நிகழ்ச்சியில் உரிமைக்குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவுலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் உரிமைக்குரல் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் கேஜேஎஸ்எஸ் பி சுசீலா குரலில், அதனைத் தொடர்ந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள மூன்று பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

நேத்து பூத்தாடே ரோஜா முட்டு பறிக்க கூட.

நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்த

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:29 25 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட தொடர்ந்து சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எஸ் ஜானகி, வாணி ஜெயராமுடன் பாடிய இணைந்து பாடிய பாடல்கள், எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல் என மொத்தம் 5 பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:53. நெஞ்சம் மரப்பதிலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேற்று இன்று நாளை படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேரம் 3:47 20:30. இனி ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெக்ஸி ஹாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: யூ நமில் முஸ்ஸே ஹஃபா ஹோ ஜைசே.

0: நேரம் 3:47 20:30. இனி ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெக்ஸி ஹாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: யூ நில் முஸ்ஸே ஹஃபா ஹோ ஜேசே சாத் சல் பாதே சபா ஹோ ஜேசே பாதே சபா சுபா கி ஹூபசூரத் ஹவா தோ பேஷே கிதமத் ஹே چودھری صاحب بادل بھائی ذرا سی لائٹ دیتا کہ میں کچھ آنکھوں میں آنکھیں ملیں کچھ ہم خیال ہوں کچھ ذرا سی لائٹ آ گئی کوئی پتہ نہیں لگ رہا کہ ہاں ذرا سی اور

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 4:10:55.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில், வலச்சி வச்சி பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாளிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயி திருப்புர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம்நேயர்களின் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:10:55. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது ஹரிதாஸ் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

நீண்ட சொர்க்கம் படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி கே கலா, பி எஸ் சசிரேகா குழுவினரோடு பாடியுள்ள அத்தி பூத்தது படப்பாடல்.